அடுத்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் விஜயரமணி குழுவினரோடு பாடியுள்ள வடைமாலை படப்பாடல்.

0: அருக்கோயில் இருக்கின்ற தாராபுரம்
1: இங்கு அலங்கார ரூபம்
0: ஆரத்தி தீபம்
1: இங்கு அலங்கார

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய புலரும் பொழுது. இன்னும் சில நொடிகள் தொடர்வது வந்தே மாதரம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேரலை 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நிறுவப்பொழுது 6:11. நேர்கள் இனி கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல்கள் வழியாக இறைவனை வழிபடும் நேரம் இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் விளைக்கிறது பாரத சமுதாயம் வாழ்கவே, நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:27. தேனிசையில் தொடர்ந்து மாமலை சபரியிலே சோழமங்கலம் சகோதரிகள் பாடியுள்ள பாடல்

தேனிசியில் நிறைவாக ஒலிக்கிறது. இஸ்லாம் தந்த மாபெரும் எஸ் எம் அப்துல் பராகத் எல்லார் அஞ்சலி பாடியுள்ள பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல்கள் வழியாக இறைவனை வழிபட்டோம்.
1: வணக்கம், நான் இயக்குனர் வசந்த் பேசுகிறேன். பாரத மணித்திரு நாடு பெருமையும் புகழும் மகிழ்ச்சியும் சகோதரத்துவமும் நிறைந்த இந்த பாரத பூமியில நம்ம இன்னைக்கு 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம். இந்த மகிழ்ச்சியான தருணத்துல எல்லாருக்கும் என்னுடைய இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க பாரதம், வந்தே மாதரம்.

0: தொடர்வது சமஸ்கிருதத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: இயம் ஆகாஷவாணி சம்பிரதி வார்த்தாஹ ஸ்ரூயந்தாம் பிரவாச்சிகா நிதிஹி ஜா. அத வார்த்தாஹ. அஷீதிதம ஸ்வதந்திரதா பர்வணஹ பூர்வ சந்தியாயாம் அம்ருதேன சம்பாஷணேன ராஷ்ட்ரம் அபிசம்போதயந்தி ராஷ்ட்ரபதி பதாசீனா திரௌபதி முர்முஹ பிராஹ யத் ஜாகதிக அஷாந்தேஹ யுத்த விபீஷிகாயாஷ்ச தமசி அபி பாரதீய அர்த்தவ்யவஸ்தா உஜ்ஜ்வல நக்ஷத்ரவத் தீவிரதமகத்யா சமேதத்தே. ராஷ்ட்ரபதினா ப்ரோதீரிதம் யத் பாரதஸ்ய ஆர்த்திக சம்வ்ருத்திஹ வைஷ்விக சம்வ்ருத்திமதிக்ரம்ய துய்குணாதிகம் யாவத் வர்த்ததே.
2: Even in such trying circumstances, our economy is moving ahead as the fastest growing major economy in the world. According to economic projections, the growth rate of the Indian economy is expected to be more than twice the average of global growth rate. Atmanirbhar Bharat Abhiyan has further strengthened the foundation of our economic progress and national security.
1: ராஷ்ட்ரபதினா பிரதிபாதிதம் யத் ராஷ்ட்ரஸ்ய நக்ஸல் உன்மூலனம் ஏகா ஐதிஹாசிகி சஃலதா அஸ்தி. சா ப்ராவோச்சத் யத் யானி க்ஷேத்ராணி பூர்வம் நக்ஸல் ஆதங்கேன ப்ரபாவிதானி ஆசன் தேஷு க்ஷேத்ரேஷு இதானீம் உத்ஸாஹ சந்ததிஹி விகாஸ ப்ரவாஹஶ்ச தரீத்ருஷ்யதே.
2: भारत को नक्सल मुक्त बनाना एक बड़ी उपलब्धि है. आप नक्सल प्रभावित क्षेत्र में उत्साह का वातावरण है तथा विकास के सर्वस्पर्शी धारा प्रवाहित हो रही है. बस्तर ओलंपिक्स में खिलाड़ियों ने, बस्तर पंडुम में कलाकारों ने तथा इन आयोजनों में दर्शकों ने भारी संख्या में हिस्सा लिया.
1: ராஷ்ட்ரபதினா ப்ரோக்தம் யத் சாத்ரவ்ருந்தஹ ராஷ்ட்ர பவிஷ்யஸ்ய முக்ய ஷில்பி வர்கஹ அஸ்தி. பரீக்ஷா வ்யவஸ்தாயாஹ பரிஷ்காராய ச சாஸனம் ப்ரதிஷ்ருதம் அஸ்தி. ராஷ்ட்ரபதேஹ அனுசாரம் பாரதஸ்ய பஞ்சஷஷ்டிஹ ப்ரதிஷதம் யுவஜனசங்க்யா ராஷ்ட்ரஸ்ய முக்ய ஷக்திஹ அஸ்தி யா ஸ்வப்ரயாஸைஹ உத்யமிதாயாஹ நூத்னான் மார்கான் ரசயதி. அனேன பாரதம் சப்தச்சத்வாரிஷதிகத்விசஹஸ்ரதமம் வர்ஷம் யாவத் விகசித பாரத நிர்மாணஸ்ய ஸ்வப்னம் சாக்ஷாத் கர்த்தும் அக்ரசரதி. உபராஷ்ட்ரபதிஹ சிபி ராதாகிருஷ்ணன் அவோசத் யத் ராஷ்ட்ரபதிஹ ஸ்வதந்திரதா திவசஸ்ய பூர்வ சந்தியாயாம் ஏகஹ சக்தியுதஹ பிரேரணாதாயி ச சந்தேஷஹ தத்தஹ யஹ ஏகஸ்ய ஆத்ம விஸ்வாஸ பூர்ணஸ்ய பிரவர்தமானஸ்ய ஜீவந்த பாரதஸ்ய ச ஆகாங்க்ஷாஹ ப்ரகடிகரோதி. சாமாஜிக அந்தர்ஜாலிய ஸ்வீய சந்தேஷே ராதாகிருஷ்ணன் இத்யனேன ப்ரோதீரிதம் யத் ராஷ்ட்ரபதேஹ சம்போதனே யூனாம் ஆஷாஹ நாரிசக்தேஹ யோகதானம் தேசஸ்ய ஆர்த்திக பிரகதிம் ச சம்ஸ்பிருஷ்ய ஏகஸ்ய சஷக்தஸ்ய சம்ருத்தஸ்ய ச ராஷ்ட்ரஸ்ய வ்யாபகம் தர்ஷனம் உபஸ்தாபிதம். தேன அக்ரே பிரதிபாதிதம் யத் ஏதே ரவாஹ ராஷ்ட்ரயஜ்ஞே நாகரிக ஆஹுத்யை திவ்யம் அஹ்வானம் சந்தி. தேசஹ அத்ய அஷீதிதமம் ஸ்வாதந்திர திவசம் ஆசரதி. பிரதானமந்திரி நரேந்திர மோடி தில்லியாஹ ஐதிஹாசிகே ரக்த துர்கே சமாரோஹஸ்யாஸ்ய நேத்ருத்வம் கரோதி. சமாரோஹஸ்ய அந்தர்கதம் பாரதீய வாயு சேனாயாஹ த்வே MI-17 இத்யே

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: கேட்போம் தேசபக்தி பாடல்களை. முதலில்

0: காந்தி பிறந்த மண் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம்.
1: நான் வைஜி மகேந்திரா பேசுறேன். ஆல் இண்டியா ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். 80வது சுதந்திர தினம். எனக்கு வயசு 76. ஸோ நான் பிறந்தது 1950. இருந்தாலும் அந்த 1950 முதல் இன்று வரை ஒரு இந்தியனாக பிறந்தேன் என்பதற்கு நான் பெருமை அடைகிறேன். எங்கு போனாலும் மாறுதட்டி நான் ஒரு இந்தியன் என்று சொல்லக்கூடிய பெருமை எனக்கு எப்போதும் உண்டு. அந்த உணர்வு எனக்குள் எப்போதும் உண்டு. ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் இந்த உணர்வு வந்தால் இந்த நாடு இன்னும் சுபீட்சமாக இருக்கும். நாம் ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதை யோசித்துக் கொண்டு அதை செயல்பட்டால் இந்த நாடு ஓஹோன்னு இன்னும் முன்னேறி வரும். இதுதான் என்னுடைய வலுவான கருத்து.
0: பாரதி படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க அஜயரத்னம். இனிய சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள். எப்பவும் சந்தோஷமா இருங்க. வாழ்க வளமுடன். காட் பிளஸ். ஜெய்ஹிந்த்.

மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ? சக்தி இருந்தால்தான் சரித்திரம் உண்டாகும். சட்டம் கையில் கொண்டு நீ தீமை திருத்திவிடு, சரியா இல்லை என்றால் அதன் பேரை அறுத்துவிடு.

0: ஜெய்ஹிந்த் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம்.
1: சிந்து சமவெளி, அங்கு சிந்தும் மழை துளி.
2: The nation celebrates its 80th Independence Day today. Prime Minister Narendra Modi hoisted the national flag at Red Fort in Delhi and addressed the nation. Addressing the nation from the ramparts of Red Fort, Prime Minister

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: 11 மணி வரை கேட்டு ரசிப்போம் இனிமையான திரை இசை பாடல்கள் சுகமான ராகங்களில். முதலில் வருகிறது ரோஜா பட பாடல். பாடியிருப்பவர் ஹரிஹரன்.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: அனைவருக்கும் அசோக் குமார் பாலகிருஷ்ணன் AKB. சுருக்கமா சொன்னா உங்கள் முருகா அசோக்கின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. 80வது வருஷம் ஆரம்பிக்குது. இந்த சந்தோஷத்துக்கு கூட நமக்குள்ள ஒரு பொறுப்பும் இருக்கு. எப்படி அந்த பிரிட்டிஷர்ஸ் நம்மளை டிவைட் அண்ட் ரூல் மூலமா பிரிச்சு நாட்டை ஆளுனாங்களோ, ஐ திங்க் நம்ம இந்த ஜாதி மதம் மற்ற எந்த விதமான வேறுபாடு எதுவுமே இல்லாம ஒற்றுமையா ஒன்னா வாழணும். தமிழன்கிற உறவு தாண்டி இந்தியன்கிற உணர்வோட வாழணும். So let us all celebrate with responsibility. Sandosham Purupudan. Iniya Sudhandra Dinam Nalvaalthukal.
2: Aragaga chirithathu andha nilavu.
3: Adhaan idhuvo.
2: Analaga kodithathu indha manathu.
3: Idhuvo.

0: கேட்டுக்கொள்ளித்தது பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி குரல்களில் டிசம்பர் பூக்கள் படப்பாடல்.
1: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம், நான் திரைப்பட இயக்குனர் விக்ரமன் பேசுறேன். நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.

0: நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:45. ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் சுகுமான ராகங்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.
1: எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க அஜய் ரத்னம். இனிய சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள். எப்பவும் சந்தோஷமா இருங்க. வாழ்க வளமுடன். காட் பிளஸ். ஜெய்ஹிந்த்.
0: அடுத்து மனிதனின் மறுபக்கம் படத்திற்காக KJS தாஸ் பி சுஷீலா பாடியுள்ள பாடல்.

0: வைஜி மகேந்திரா பேசுறேன். ஆல் இண்டியா ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். 80வது சுதந்திர தினம். எனக்கு வயசு 76. ஸோ நான் பிறந்தது 1950. இருந்தாலும் அந்த 1950 முதல் இன்று வரை ஒரு இந்தியனாக பிறந்தேன் என்பதற்கு நான் பெருமை அடைகிறேன். எங்கு போனாலும் மார்தட்டி நான் ஒரு இந்தியன் என்று சொல்லக்கூடிய பெருமை எனக்கு எப்போதும் உண்டு. அந்த உணர்வு எனக்குள் எப்போதும் உண்டு. ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் இந்த உணர்வு வந்தால் இந்த நாடு இன்னும் சுபீட்சமாக இருக்கும். நாம் ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதை யோசித்துக் கொண்டு அதை செயல்பட்டால் இந்த நாடு ஓஹோன்னு இன்னும் முன்னேறி வரும். இதுதான் என்னுடைய வலுவான கருத்து.
1: அடுத்து வருகிறது ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி குரல்களில் கடலோர கவிதைகள் படப்பாடல், சுகமான ராகங்களில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 11:30 வரை கேட்டு ரசிப்போம் திரைகானம். முதலில் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்திற்காக ஹரீஷ் ராகவேந்தர் பாடியுள்ள பாடல்.

0: ஒரு சமவெளி, அங்கு சிந்தும் மழை துளி, சத்தமிட்டு சொல்லும் இந்தியன் நான் என்று. கன்னியாகுமரி கரை அதை தொட்டு செல்லும் அலை, நித்தம் சொல்லி செல்லும் இந்தியன் நான் என்று. பிரதேசங்கள் வேறு, பேசும் மொழிகள் வேறு, பண்பாடுகள் வேறு, ஆனால் அவையாவும் ஒரே பெயரைத்தான் சொல்லும், இந்தியர் நாம் என்று. இங்கு வீசும் தெண்டலிலும் தேசிய கீதம் ஒலிக்கும், இங்கு இசைக்கும் பாடலிலும் நாட்டுப்பற்றின் உயிர் இருக்கும். இம்மண்ணின் ஒவ்வொரு துகளிலும் ஒரு வீரனின் தியாகம் ஒளிந்திருக்கும். எல்லைகள் நம்மை பிரிக்கலாம், மொழிகள் நம்மை பிரிக்கலாம், ஆனால் ஒரு கொடி உயரும் போது நம் இதயங்கள் மட்டும் ஒரே திசையில் துடிக்கும். அதுதான் இந்தியா, அதுதான் இந்தியா.
1: ஊரு விட்டு ஊரு வந்து படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

நேரம் 11:21 ஆகாஷவாணி 100.1 MHz எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து சந்தோஷ் சுப்பிரமணியன் படப்பாடல். ரஞ்சித் ஆண்ட்ரியா குரல்களில்.

0: ஜாவா சுந்தரேசன் பேசுகிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திரத்தை போற்றுவோம், சுதந்திரத்தை கொண்டாடுவோம், இந்தியனாக இருப்பதில் பெருமை கொள்வோம். இந்த சமயத்தில் உங்களோட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். நான் ஏன் பிறந்தேன் அந்த பாட்டில் வர இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சது. நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. இதுதான் என்னோட பாலிசியும் கூட. ஸோ இந்தியாவுக்காக ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்து அதை பெருமைப்படுத்தும் வகையில் நடந்து கொள்வோம். நீங்களும் அப்படி நடப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.
1: திரைக்கானத்தில் நிறைவாக ஹரிச்சரன் குரலில் ஒலிக்கிறது தாம் தூம் படப்பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: செவிக்கினிய குரல் அமுதம் கேட்போம்.
2: கையறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை கொழல்.
3: தன்னை மறக்கச் செய்யும் போதையை விலை கொடுத்து வாங்குவது என்பது அறியாமைகளுள் மிக கீழான அறியாமை ஆகும். குறள் எண் 925 அதிகாரம் கல்லுண்ணாமை.
2: கையறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை கொழல்.
3: தன்னை மறக்கச் செய்யும் போதையை விலை கொடுத்து வாங்குவது என்பது அறியாமைகளுள் மிக கீழான அறியாமை ஆகும். குறள் எண் 925 அதிகாரம் கல்லுண்ணாமை.

குறளுமுதம் பருகினோம். நேர்களே, இனி இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுடெல்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் இன்று இரவு 9:30 மணிக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்களின் அனைத்து அலைவரிசைகள் மற்றும் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் ஆகியவற்றில் ஒலிபரப்பாகும். இன்றிரவு 8:15 80வது சுதந்திர திருநாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் சர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்று காலை சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து ஆற்றிய உரையினை கேட்கலாம். இனி மற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரை கானம், 12:40 மெல் இசை, பிற்பகல் 1:10 இசை மலர், இதில் சீதா கல்யாணம் இசை பேருரை. நிகழ்த்தி இருப்பவர் செங்காரிபுரம் அனந்தராம தீட்சிதர் அவர்கள். இரண்டு 2:30 திரை கானம், 3:00 மலையாள நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். மாலை 5:00 அரங்கிசை, இதில் கேட்கும் ஒலியில் எல்லாம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் தேசபக்தி பாடல்கள் இடம்பெறும். சேர்த்தலை டாக்டர் கே என் ரங்கநாத சர்மா, அக்ஷய் பத்மநாபன், எம் சரண்யா, சுவாதி ரங்கநாத் ஆகியோரின் பாட்டு, ஆர் அதுல்குமார் அவர்கள் புல்லாங்குழல், சாலே லக்ஷ்ணா அவர்கள் வீணை, சிதம்பரம் ஜி பத்ரிநாத் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் கே முருக பூபதி அவர்கள் மிருதங்கம், எஸ் வெங்கட ரமணன் அவர்கள் கஞ்சிரா, என் குருபிரசாத் அவர்கள் கட்டம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஷ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:50 செய்தி கதமம், 8:00 நாடாளுமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம் ஹிந்தியில், 9:15 ஸ்பாட்லைட், 10:10 விஸ்வ தர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரை கானம். நேர்களே, இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி தொடர்ந்து கேட்போம் திரை கானம். நாம் இருவர் படத்திற்காக டி கே பட்டம்மாள் பாடியுள்ள பாடல்.

0: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோ ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் நகைச்சுவை நடிகர் ஜாவா சுந்தரேசன் பேசுறேன். உங்கள் அனைவருக்கும் எனது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திரத்தை போற்றுவோம், சுதந்திரத்தை கொண்டாடுவோம், இந்தியனாக இருப்பதில் பெருமை கொள்வோம். இந்த சமயத்தில் உங்களோட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். நான் ஏன் பிறந்தேன் அந்த பாட்டில் வர இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சது. நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. இதுதான் என்னுடைய பாலிசியும் கூட. ஸோ இந்தியாவுக்காக ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்து அதை பெருமைப்படுத்தும் வகையில் நடந்து கொள்வோம். நீங்களும் அப்படி நடப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.

0: கற்பகம் படத்திற்காக பி. சுஷீலா பாடிய பாடலை கேட்டோம்.
1: சிந்து சமவெளி, அங்கு சிந்தும் மழை துளி, சத்தமிட்டு சொல்லும் இந்தியன் நான் என்று. கன்னியாகுமரி கரை, அதை தொட்டு செல்லும் அலை, நித்தம் சொல்லி செல்லும் இந்தியன் நான் என்று. பிரதேசங்கள் வேறு, பேசும் மொழிகள் வேறு, பண்பாடுகள் வேறு, ஆனால் அவையாவும் ஒரே பெயரைத்தான் சொல்லும், இந்தியர் நாம் என்று. இங்கு வீசும் தெண்டலிலும் தேசிய கீதம் ஒலிக்கும், இங்கு இசைக்கும் பாடலிலும் நாட்டுப்பற்றின் உயிர் இருக்கும். இம்மண்ணின் ஒவ்வொரு துகளிலும் ஒரு வீரனின் தியாகம் ஒளிந்திருக்கும். எல்லைகள் நம்மை பிரிக்கலாம், மொழிகள் நம்மை பிரிக்கலாம், ஆனால் ஒரு கொடி உயரும் போது நம் இதயங்கள் மட்டும் ஒரே திசையில் துடிக்கும். அதுதான் இந்தியா, அதுதான் இந்தியா.
0: நேரம் 12:15. 40 ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து தேன் நிலவு படப்பாடல் பாடியிருப்பவர்கள் AM ராஜா, பி. சுஷீலா.

0: குங்குமம் படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம்.
1: நான் வைஜி மகேந்திரா பேசுறேன். ஆல் இண்டியா ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். 80வது சுதந்திர தினம். எனக்கு வயசு 76. ஸோ நான் பிறந்தது 1950. இருந்தாலும் அந்த 1950 முதல் இன்று வரை ஒரு இந்தியனாக பிறந்தேன் என்பதற்கு நான் பெருமை அடைகிறேன். எங்கு போனாலும் மாறு தட்டி நான் ஒரு இந்தியன் என்று சொல்லக்கூடிய பெருமை எனக்கு எப்போதும் உண்டு. அந்த உணர்வு எனக்குள் எப்போதும் உண்டு. ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் இந்த உணர்வு வந்தால் இந்த நாடு இன்னும் சுபீட்சமாக இருக்கும். நாம் ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதை யோசித்துக் கொண்டு அதை செயல்பட்டால் இந்த நாடு ஓஹோன்னு இன்னும் முன்னேறி வரும். இதுதான் என்னுடைய வலுவான கருத்து.

போலீஸ்காரன் மகள் படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா பாடிய பாடலை கேட்டோம். கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது திரை கானம். நூறு புள்ளி ஒன்று மெகா ஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தெலுங்கில் செய்திகள்.

0: ஒலித்த உஷாராஜ் டி எல் தியாகராஜன் குரல்கள் மீண்டும். பாடலுக்கு இசைத்தாயன்பன். பாடலை இயற்றியுள்ளார் கவிமணி தேசிக. பாடலை இயற்றியுள்ளார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை.
1: இந்தியன் பட்டாலியன் ஆன்சர்ட் மார்ச்.

ஸ்ரீ ஹரிய நம ஸ்ரீ அமிர்தாய்வர் ஸ்ரீஹபதியான ரங்கநாதன் ராமனாக அவதாரம் பண்ணின மகா பாவனமான சரித்திரத்தை மகர்ஷி வால்மீகி மகாகாவியமாக ரச்சனை பண்ணி குசலவர்களுக்கு உபதேசம் பண்ணி குழந்தைகள் அஸ்வமேத மண்டபத்தில் ஸ்ரீராமனுடைய சன்னிதியிலே மகான்களுடைய சமாஜத்தில் கானம் பண்ணி வராள். ராமாவதாரம் ஆன வைபவத்தை பூர்வ சரித்திரத்தில் சொன்னாள். அதி

ஸ்ரீமான் அர்த்தம் சகல ஸ்ரீ சமர்த்தியும் லட்சுமணன் எடுத்தலான் இருக்கான். இன்னொரு புத்திரனுக்கு சத்ருகுணன் பேரிட்டாளாம். சத்ருகுணன்னா வெளியில இருக்கிற சத்ரு கொல்றவன் என்று அர்த்தம் இல்லை. சத்ருகுணம் நித்தியசத்ருகுணா, நித்தியசத்ருவான காமாதிகள் உள்ளே இருக்க இதை நிகிரகம் பண்ணினவனாம் அந்த பிரபு. அதனால சத்ருகுணன் பேரிட்டாளாம், பேரிட்டு சந்தோஷப்பட்டாளாம். லட்சுமணன் எடுத்தலான் ஸ்ரீ சமர்த்தியாம். சுவாமியினுடைய உயிரே வெளியில லட்சுமண ரூபேண சஞ்சாரம் பண்ணி திருந்தார் வால்மீகி. கௌசல்யம்மாள் க்ஷீராண்ணத்தை தங்க பாத்திரத்தில் ஸ்ரீராமனுக்கு ஊட்டினாலாம். குழந்தையாக இருக்கும் பொழுது சுவாமி சாப்பிடலே, குழந்தை சாப்பிடலையேன்னு கவலைப்பட்டு சுமித்ரை அம்மாள் லட்சுமணன் எடுத்துன்னு வந்து பார்த்தாள். லட்சுமணனுக்கு கொஞ்சம் மன்னம் கொடுத்து ராமனுக்கும் கொடுத்தாள். உடனே சுவாமி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாளாம். அதிலிருந்து கௌசல்யம்மாள் தெரிஞ்சுட்டாளாம், லட்சுமணன் சாப்பிட்டா தான் ராமன் சாப்பிடுவான்னு. அதே போல் தொட்டுள்ள குழந்தைய ராத்திரி தூங்க பண்ணும்பொழுது சுவாமி ராமன் நிதிரையே பண்ணலையாம், என்ன குழந்தை தூங்கலையேன்னு கவலைப்பட்டாள். லட்சுமணனையும் சேர்த்து போட்டு குளிக்கினாலாம் தொட்டுள்ள. உடனே சுவாமி லட்சுமணன் ரெண்டு பேரும் தூங்கினாலாம். லட்சுமணன் இல்லாமல் சுவாமி தூங்க மாட்டாளாம். நான்

நாமகரணம் பண்ணினாலாம், லட்சுமணனுடைய பிறப்புக்கு 11 நாள் தாண்டி நாமகரணம் பண்ணினாலாம், ராமன் பிறந்த தூட்டுடன் லட்சுமணன் பிறந்த சூதகமும் சேர்ந்து போயிடும். அப்படி தர்மசாஸ்திரம். அந்த தர்மசாஸ்திரத்தையும் வால்மீகி காட்டுவதற்காக அதை சொன்னாள். வசிஷ்டர் நாமகரணம் பண்ணினாலாம், மூத்த குழந்தையான பிரபுக்கு ராமன் பேரிட்டாளாம். ரமந்தே யோகினோனந்தே சத்யானந்தே சிதாத்மனி இது ராமபதேனாசௌ பரம் பிரம்ம அபிதீயதே. பரம்பொருளே ஸ்ரீராமனாய் வந்திருப்பதை ஞானி தெரிந்து கொண்டு யோகிகள் ரமிக்கும் மூர்த்தியாதலால் ராமன் பேரிட்டாளாம். பரதன் கைகையினுடைய புத்திரனுக்கு பேரிட்டாளாம். ஏனென்றால் 14 வருஷம் ராமராஜ்யத்தை சுமக்க போறான் என்பதை ஞான திருஷ்டியினால் தெரிஞ்சு கொண்டு பரதன் பேரிட்டாளாம். லட்சுணன் பேரிட்டாளாம் சுமித்ரையினுடைய மூத்த புத்திரனுக்கு. லட்சுணன்னா

என்ன காரணம்னாள் வால்மீகி. புருஷோத்தமன் ஒல்லியோ ராமன் நாள். சாமானிய புருஷனுக்கே தம் படுக்க இருந்தா தான் நிதிர வருவான். அவன் புருஷோத்தமன், அவனுக்கு என்னமா லட்சுணன் இல்லாமல் தூக்கம் வரும் நாள். என்ன அர்த்தம்னா, ஆதிசேஷ தர்ப்பத்தில் சயனம் பண்ணிண்டு சாட்சாத் ரங்கநாதன் ஸ்ரீராமன், அந்த ஆதிசேஷனே இப்போ லட்சுணனாக வந்திருக்காள். ஆகினால லட்சுணன் இல்லாமல் சுவாமிக்கு தூக்கம் அல்ல என்பதை வால்மீகி புருஷோத்தமாகங்கிற ஒரு பதத்தினால காட்டினாள். ஆனையேத்தம் குதிரையேத்தம் இதெல்லாம் சுவாமி குழந்தையாக இருக்கிற போது காட்டுக்கு வாட்டையாட போவாளாம். அப்பொழுது லட்சுண சுவாமி வில்லும் கையுமா கூட கூட கூட கூட சுவாமியை ரட்சிச்சுட்டே போவாளாம். பரதனுக்கு சத்ருக்னனும் ராமனுக்கு லட்சுணன் இருந்தது போல் இருந்தாளாம். நாலு குழந்தைகளும் உபநயனம் பண்ணிண்டு வேதாத்தியனம் பண்ணினாளாம். சூராக காரியங்களை நடத்துவதில் மகாவீரர்களாக இருந்தாளாம். நான்கு பேர்களும் உலகம் நன்னா இருப்பதிலேயே நோக்கம் உள்ளவர்களாக இருந்தாளாம். நல்ல படிப்பாளிகளாக ஆனாளாம். நல்ல அருவாம். எல்லா குணங்களும் நிரம்பி இருந்தது குழந்தைகளுக்குன்னு வால்மீகி சொன்னாள். இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ராஜா தசரதன் நினைச்சாளாம். ஒரு பெரிய சபை கூட்டி ஏழாவது மெத்த மேலே வசிஷ்ட வாமதேவாதிகளையும் பந்துக்களையும் வச்சுன்னு யோசிச்சாளாம். ராஜாவான தசரதன் அந்த குழந்தைகளுடைய கல்யாணத்தை பற்றி கவலைப்பட்டான்னு சொன்னாள் வால்மீகி. இன்னும் ராமாதிகளுக்கு கல்யாணம் ஆகாதா? எதற்காக அப்படி கவலைப்பட்டான்னாள். தர்மாத்மான் நாள். காமாத்மாவாக இருந்தால் கவலைப்பட மாட்டான். தர்மாத்மாவாகினாலே நல்ல குடும்பத்து கன்னிகைகள் வந்து தர்மத்துக்கு அனுகூலமாக இருக்கணுமேனு கவலைப்பட்டாளாம். வசிஷ்டாதிகளோட யோஜனை பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் ஏழாவது வெந்த மேலே ராஜா சபை கூட்டி யோஜனை பண்ணிட்டு இருக்காள். வாசலில் ஒரு மகாபுருஷால் வந்தாளாம். யாருன்னாள் விஸ்வாமித்திரன். அங்கிருந்து வந்ததே காவக்காரர்களை பார்த்து, விஸ்வாமித்திரர் க்ஷத்ரியனாக இருந்து பிராமணியத்தை அடைஞ்சவர், இந்த க்ஷாத்திரமான வேகத்திலேயே பேசுகிறார், முன் வாசனை அவருக்கு இன்னும் போகலே, சீக்கிரம் நாராம் வந்ததே, சீக்கிரம்னதே இந்த காவக்காரர்களுக்கு இவர் யாருன்னு தெரியல, என்ன சீக்கிரம்னு கத்திரியிலே மேலே ராஜா யோஜனை பண்ணிட்டு இருக்காள், முள்ள பேசணும்னாலாம், ஆக்கியா தான்னாலாம், சொல்லுங்கள்னாராம், எதை சொல்கிறதுன்னு காட்டாள். மாம்னாராம், என்ன சொல்லுன்னாராம், என்னையின்னு ஒத்தனுண்டா எப்படி போய் சொல்கிறதுன்னு காட்டாளாம். பிராப்தம்னு சொன்னாராம் விஸ்வாமித்திரர், வந்திருக்கேன்னு சொல்லுவோம்னாலாம், யார் வந்திருக்கான்னு சொல்கிறதுனாள். கௌஷிகம் நாள். கௌஷிகம்னா குஷிக கோத்திரத்தில் பிறந்தவாள். எத்தனையோ பேர்கள் கௌஷிக கோத்திரக்காராக இருக்காள். யாருன்னு சொல்வதுன்னு காட்டாள். காதின சுதம் நாளாம், காதியினுடைய பிள்ளைன்னு சொல்லும் நாளாம். காதிக்கு ஒரே பிள்ளைதான், அது விஸ்வாமித்திரதான் ஜெகத் பிரசித்தம். இதை கேட்டதே அத்தனை பேர்களும் என்ன பண்ணினான் நாள் பரபரந்து போய் அந்த வாக்கியத்தை கேட்டு எல்லாருமா ஓடினாலாம். ஒத்தம் மேல் ஒத்தம் எழுந்துன்னு இங்கேருந்து ஓடி போய் வந்துட்டார் வந்துட்டார்னு போய் சொன்னாலாம் தசரதரிடத்துல. யார் வந்துட்டாள்னு காட்டாளாம். விஸ்வாமித்திரம் ரிஷிம் ததா, விஸ்வாமித்திர ரிஷி வந்திருக்காருன்னு சொன்னாலாம். ராஜா தசரதன் குழந்தைகளுடைய கல்யாணத்தை பற்றி யோசிக்கிற போது இப்படி ஒரு பெரியவாள் வந்தாலே வேத வித்து என்ற ஆனந்தத்துடன் வசிஷ்டாதிகளுடன் எதிர்கொண்டு அழிச்சுன்னு போய் மகர்ஷிக்கு ஆசனம் கொடுத்து அர்த்தபாத்தியாசமயங்கள்லாம் கொடுத்து சந்தோஷம் தாங்காமல் விஸ்வாமித்திர தங்காத்துக்கு வந்த ஆனந்தத்தை மகர்ஷி நடத்துல தெரியப்படுத்துகிறாள். அமிர்தம் கிடைச்சா போல இருக்குது நீங்கள் இங்கே வந்ததுங்கிறாளாம். அமிர்த பிராசனம் பண்ணினா ஜரையோ மரணமோ ரெண்டும் கிடையாதாம். மகான்கள் வந்தால் மிருத்யுபயம் போகுமாம், ஜர நீங்குமாம். அந்த சந்தோஷத்தை தசரதன் இப்படி சொன்னாள். மழையே இல்லாத ஊரில் மழை கொட்டினா எத்தனை ஆனந்தம் ஏற்படுமோ அத்தனை ஆனந்தம் நீங்கள் எங்காத்துக்கு வந்ததுனாலாம் ராஜா தசரதன். குழந்தையே இல்லாதவனுக்கு தன் பத்னியின் இடத்துல ஒரு புத்திரலாபம் உண்டானால் எத்தனை ஆனந்தமோ அத்தனை ஆனந்தம்னாலாம். என்ன அர்த்தம், என் குழந்தை ராமன் பிறந்த அன்னைக்கு நான் எத்தனை ஆனந்தப்பட்டேன்.

அத்தனை ஆனந்தத்தை இன்னைக்கு அடைஞ்சேன்கிறாள். அதையும் தவிர்த்து கெட்டுப்போன பொருள் கிடைச்சா எத்தனை ஆனந்தமோ அத்தனை ஆனந்தம்ங்கிறாள். மேலும் ஒரு ஆத்திர குழந்தை இல்லாதவனுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி பார்த்து ஆனந்தப்படுறவாள் எத்தனை ஆனந்தத்தை அடைவாளோ அத்தனை ஆனந்தத்தை நான் அடைஞ்சேன் என்று சொல்லிவிட்டு மகரிஷியை பார்த்து, நீங்கள் ஏதாவது கேட்கணும், நான் கொடுக்கணும், உங்களை போலத்த பாத்திரம் எனக்கு கிடைக்காது, உங்கள் மனதில் எது பெருசுன்னு நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் கேட்கணும், நான் கொடுக்கணும் நாளாம் ராஜா தசரதன் விஸ்வாமித்திரன் கஞ்சதே பரமம் காமம் நாளாம், உங்கள் மனதுக்குள்ளே எதை பெருசுன்னு நினச்சிட்டுருக்கிறீர்களோ அதை நீங்கள் கேட்கணும், நான் கொடுக்கணும் நாளாம் விஸ்வாமித்திர இடத்துல போய் நான் தரேன்னு சொன்னால் நான் என்ன ஏழை, நீ என்ன கொடுக்க போறேன்னு கோபிச்சிருந்தாலும் கோபிச்சுப்பார். அதற்காக ராஜா தசரதன், உங்களுக்கு இல்லாததுக்காக நான் கொடுக்கலே ஹரிஷிதா, எனக்கு சந்தோஷம் தாங்கல்லே, நீங்கள் எங்கள் ஆத்துக்கு வந்த ஆனந்தம் அதனால சொன்னேன். அதையும் தவிர்த்து தங்களுக்கு பல பேர்கள் கொடுக்கலாம், தங்களை போலத்த பாத்திரம் எனக்கு நீங்கள் தானே,

சூரிய வம்சம் பண்ணின புண்ணியம். நீங்கள் எங்காவது வந்திருக்கேள், எங்கன்னா இன்னைக்கு தான் சபலமாச்சுன்னாலாம். பெரியவாள் வந்தா அத்தனை பாக்கியமாம். நான் இத்தனை நாள் உயிருடன் இருந்த பயனை இன்றைய தினம்தான் அடைஞ்சேன். நீங்கள் மகாராஜாவாக இருந்து ஒரே ஜென்மாவிலே பிராமண்யத்தை அடைஞ்ச புண்ணிய புருஷாள், பல பிரகாரமாக நான் தங்களை பூஜிக்கணும். நான் நல்ல தேசத்தில் குடியிருப்பவனாக ஆனேன் தங்களுடைய வரவினாலே. தாங்கள் கேட்கணும் கேட்கணும், அதை நான் முழுக்க நான் செய்து வைக்கிறேன். எதை வேண்டுமானாலும் கேட்கணும்னு சொன்னாள். இந்த சப்தத்தை கேட்டு சந்தோஷப்பட்டாலாம் விஸ்வாமித்திரர். என்ன நினைச்சுக்கிட்டு ராஜா சொன்னாள்னா, மகரிஷி ஏதாவது யாகம் பண்ண போறேன், ஏதாவது நீங்கள் ஆஜ்யம் கொடுக்கணும், தட்சிணைக்கு உதவி பண்ணணும்னு கேட்க வந்திருப்பர். அந்த யஜ்ஞம் முழுக்க நம்மதாருக்கிட்ட நடத்தி வச்சு விடுவோம்னு கர்த்தாச்சாகம் அசேஷேனே தெய்வத்தம் ஹி பவான்மமா. நான் உங்களை தெய்வமாக நினைக்கிறேன், நான் முழுக்க நான் நடத்தி வைக்கிறேன், நீங்கள் யோசனை பண்ணப்படாதுன்னு சொன்னாள். இந்த வார்த்தையை கேட்டு மகரிஷி தீ தீ

ஒரு யாகம் பண்ணுறேன்னு ஆரம்பித்தாளாம் மகர்ஷி. மகர்ஷி யாகத்துக்கு மகாராஜாவிடத்தில் யாச்சிக்க வந்ததாக ராஜாவும் நினைச்சாள். மகர்ஷியும் யாகம் பண்ண போறேன்னு ஆரம்பித்தாள். ராஜா யாகம்தான் பண்ண போறாள், அதற்காகத்தான் ஏதோ கேட்க வந்திருக்காள் நினைச்சாள். அப்போ சொன்னாளாம் விஸ்வாமித்திரர், யாகம் பண்ண போறேன், பல முறை இந்த யாகம் நான் செய்யவும் செஞ்சேன். அந்த முடிவில் ரெண்டு ராட்சசாள், மாரிச்சன்னும் சுபாகுன்னும் நல்ல வீரியம் உள்ளவாள், அஸ்தவித்தையை கற்றுக்கிட்டவாள், ரத்தத்தையும் மாம்சத்தையும் கொண்டு யஜ்ஞ வேதியில் கொட்டி முழுவன்றை தினம் யஜ்ஞம் பூர்த்தியாகாமல் பண்ணிவிடுறாள். அதற்காக தங்கள் குழந்தை ஸ்ரீராமனே யஜ்ஞ சம்ரட்சணத்துக்காக கொடுக்கணும்னு பிரார்த்திச்சாளாம். ஸ்வபு

தங்கள் குழந்தை ராமன் எல்பா குடுமி வச்சு அலங்காரம் பண்ணின வீரனான குழந்தையை யஜ்ஞ ரட்சணார்த்தம் கொடுக்கணும்னு காட்டாளாம். தாங்கள் குழந்தைங்கிற ஸ்நேகத்தினாலே ராமன்னாலே சத்ருக்களை நிகிரகம் பண்ண முடியுமோ பண்ண முடியாதோன்னு சந்தேகப்பட வேண்டாம். நிச்சயம் ராமன் துஷ்டாளை நிகிரகம் பண்ணுவன். அவனுடைய மகிமை எனக்கு தான் தெரியும்.

ராமன் மகாத்மான்னு நான் அறிவேன் நாளாம். இதனால என்ன அர்த்தம்? யோகியான நான் தான் ராமன மகாத்மா பரமாத்மான்னு அறிவேன். போகியான ராஜாவான நீர் ஜீவாத்மா உங்கள் புத்திரன்னு நீங்கள் அறிவேள். என் பிரபு ராமனுக்கு பரம மங்களத்தை கொடுக்குறேன். நீங்கள் ராமனை எனக்கு கொடுக்கணும் யாக ரட்சணத்துக்குன்னு கேட்டாளாம். இதை கேட்ட ராஜா மூர்ச்சை அடைஞ்சி ஒரு முகூர்த்தம் பிரஜை இல்லாமல் பிறகு எழுந்திருந்து பிரஜை வந்ததும் மகர்ஷியை பார்த்து ஓ

என் குழந்தைக்கு இன்னும் 16 வயது பூர்த்தி ஆகலையே நாளா? என்ன அர்த்தம்? சுவாமிக்கு அப்போ 12 வயது தான். 12 வயதுன்னே சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லலே ராஜா. ஏன்னு கேட்டால், சுவாமி ராஜசிசு, வளர்ந்து நிற்கிறான் ராமன். விஸ்வாமித்திரர் சுத்தமான மனமுடையவர். ராமனுக்கு 12 வயசுன்னா இத்தனை உயரம் இருக்கானேன்னு ஏதாவது கேட்டுவிடுவர், குழந்தைக்கு திருஷ்டி வந்துவிடும். அதற்காக பயந்து இன்னும் 16 வயது பூர்த்தி ஆகலேன்னு ராஜா சொன்னாலாம். அதையும் தவிர்த்து முன்னாள் எல்லாம் 16 வயது ஆனாதான் மேஜர் ஆவாள். உடனே மேஜர், இன்னும் குழந்தை மைனர் நீங்கள் ஏ ராமன் என்பதற்காகவும்

ராமன் செந்தாமர கண்ணன் ராட்சசாவோட சண்டை போடுவதற்கு அவனுக்கு யோகியத்தை இல்லையேனாலாம். என்ன அர்த்தம்? தாமரை கண்ணன் சொன்னதுனாலே தாமரை பகல்ல மலர்ந்திருக்குமா, அஸ்தமனமானா மூடிண்டுமா? அது மாதிரி குழந்தை ராமன் பகல்ல விளையாடின்றப்பன் அஸ்தமிச்சா தூங்கி போடுவன். ராட்சசாள்லாம் ராத்திரி சராள், என் குழந்தைக்கு ராட்சசாளோட சண்டை போடுவதற்கு சக்தி இல்லை. நான் மண்டுமானால் சதுரங்க சைன்யத்துடன் யஜ்ஞத்தை வந்து ரட்சிக்கிறேன்.

என் உயிருள்ள மட்டும் அந்த ராட்சசாருடன் நான் யுத்தம் பண்ணுறேன்னாரா? விஸ்வாமித்திரருக்கு ராஜாவை அழைச்சின்னு போகணும்னு தோணவே இல்லையா? ஏன்னா இவர் சொல்கிற போதே யாவத் பிராணாந்தரிஷ்யாமி, என் உயிருள்ள மட்டும் நான் வந்து உதவி பண்ணுறேன்னா. நல்ல காரியத்துக்கு கூப்பிடுற போது அப்படி சொல்லப்படாது. கல்யாணம் பண்ண போகிறேன், நீங்கள் வந்து ஒத்தாசை பண்ணோம்னா என் உயிரை வேண்டுமானாலும் கொடுக்குறேன்னு சொல்லலாமோ? அப்படி சொல்லப்படாது. ஆகினாலே இவரை அழைச்சின்னு போகிறதுல மகர்ஷிக்கு இஷ்டமில்லை. சுவாமி தான் அழைச்சின்னு போகணும்னு உத்தேசம். அப்போ என்ன சொன்னாள்? மகாராஜா தசரதன் பரதனை வேண்டுமானால் தரேன், லக்ஷ்மணனை வேண்டுமானாலும் தரேன் என்று சொன்னாள். உமக்கேன் பிள்ளைகளுக்குள்ளே இந்த வித்தியாசமான எண்ணம்னு மகர்ஷி காட்டாள். ததொன்

அப்போ தசரதர் சொன்னாலாம், நாலு குழந்தைகளிடத்துலையும் எனக்கு ஒரே பிரியந்தான், ஆனாலும் என் பிரபு ராமன் மூத்த புத்திரன், தர்மத்தையே நம்பினவன், அந்த பிரபுவை கொடுக்க மாட்டேன், அதையும் தவிர்த்து 60,000 வருஷம் குழந்தை பிறக்குமா பிறக்குமான்னு அஸ்வமேதம் பண்ணி புத்திரகாமேஷ்டி பண்ணி ரங்கநாதனை ஆராதிச்சு பெத்த குழந்தை என் ராமன் ஆளாம்.

என் ராமனே, நீங்க அழிச்சுன்னு போகக்கூடாதுன்னு நராமம் நேத்து மருகசினாலாம் நான் தரமாட்டேன்னு சொல்லலே. ஏன்னா நான் தரேன்னு சொல்லிவிட்டேன், கொடுத்துருனே நீங்க திருப்பி கொடுத்துட்டு போயிடணும். நீ இப்படி சொன்னாலாம் ராஜா, அந்த ராட்சசாளுக்கு என்ன பலம்னு தசரதன் காட்டால் விஸ்வாமித்திரரே 10,000 யான பலம் அவர்களுக்கு ராவணன் நிற்பித்து வருகிறார்கள். மாரிஜனும் சுபாகுவும் சில சமயம் ராவணனே வந்தாலும் வருவன், இந்த ராட்சசாளெல்லாம் சிவந்து வந்தாலும் வருவாள், இந்த தடவை யாரு வராளோ தெரியாதுன்னு சொன்னாள். உடனே பார்த்தார் தசரதன், நானும் வரமாட்டேன், என் குழந்தை ராமனையும் தரமாட்டேன்னு.

சொல்லிவிட்டார். இதை கேட்ட மகர்ஷிக்கு பரம கோபம் வந்துடுது. விஸ்வாமித்திரருக்கு எப்படி இருந்தது அவருடைய கோபம்? நாள் சுகுதைவமகே அக்னி அஜ்யசித்த சமகோ துஜ்வலித்தோ மகர்ஷி வன்னி. பெரிய கருடச்சயன மகாயாகத்தில் வசோத்தார பண்ணி அஜ்யாஹுதினாலே அக்னி ஜொலிக்கிறா போல ஜொலிக்கிறார் விஸ்வாமித்திரனார். என்ன அர்த்தம்? யஜ்ஞத்தில் ஹோமம் பண்ணி அக்னி ஜொலிச்சா லோகத்துக்கெல்லாம் க்ஷேமம். அதுபோல விஸ்வாமித்திரருக்கு வந்த கோபம் சீதா கல்யாணத்தை நடத்தி வச்சுட போகுதுன்னு பரம சந்தோஷம். உடனே மகர்ஷி விஸ்வாமித்திரர் ராஜாவை பார்த்து

0: ராஜன்னு நீரா முதல்ல தரேன் தரேன்னு சொல்லிவிட்டு பிரதிஜை விடுறதுக்கு இப்போ எத்தனை பண்ணு? இது உச்சிதமாக நமக்கு தோணினா நீர் அது மாதிரி செய்யும். நான் வந்த வழியை பார்த்துன்னு புறப்பட்டு போகிறேன். நீர் பொய் சொல்லிவிட்டு குழந்தை குட்டிகளுடன் நீ நன்றாக இருந்தாராம். மித்யா பிரதிஜ காக்குத்த சுகீபவ சபாந்தவாக நாளாம். பந்துக்களோட பொய் சொல்லிவிட்டு நன்றாக இருந்தாளாம். என்ன அர்த்தம்? பொய் சொன்னவன் குடியும் கொடுத்தனமா நன்னா இருக்க முடியாதா? இப்படி மகர்ஷி சொன்னாள். கோபிச்சுண்டு நான் புறப்பட்டு போகிறேன்னு ஆளான். அப்பொழுது வசிஷ்ட மகர்ஷி ராஜா தசரசனை கூப்பிட்டு நீ இக்ஷ்வாக்கு குலத்தில் பிறந்து சாட்சாத் தர்மயுவாபரா, தர்மம் போல் நீ உன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்த நீ ஒரு மகர்ஷிகிட்ட போய் சொல்லலாமா, பொய் சொல்லலாமா? அவர் ராமனை கேட்பது தன் காரியத்துக்காக கேட்கலே. தவ புத்திரஹிதார்த்தாய தங்கள் குழந்தையனுடைய க்ஷேமத்துக்காக கேட்கிறாள்னு சொல்லி சொன்னாளாம். இதை கேட்ட மகாராஜா தசரதன் பரம சந்தோஷப்பட்டு சித்தம் தெளிஞ்சு சுவாமியை கூப்பிட்டாளாம். லட்சுமணனோட வர சொல்லி சொன்னாளாம். கௌசல்யம்மாள் முன்னாடியே அலங்காரங்கள்லாம் பண்ணி பொட்டுட்டு மையிட்டு தலைவாரி பின்னி பட்டு கட்டி கையில் வில்லு எடுத்து கொடுத்து வச்சிருந்தாளாம்.
1: கிருதஸ்வஸ்த்யயனம் மாத்ரம்
0: ஸ்ரீராமனையும் லட்சுமணனையும் விஸ்வாமித்ருடைய கையில் கொடுத்தாளாம். திக்கெல்லாம் தெளிஞ்சுதான். குளிர்ந்த வாயு வீசினானாம். விஸ்வாமித்ருடைய கையில் சுவாமியும் லட்சுமணனும் போனதும் ஜகத்துக்கு பரம மங்களமாம். மகர்ஷி குழந்தைகளை அழிச்சின்னு போறார். 15 மைல் தூரம் சரையூனுடைய தென்கரைக்கு அழிச்சின்னு போயிருக்காள். அத்தியர்த்த யோஜனம் கத்துவான்னு குழந்தைகள்கிட்ட பேசவே இல்லை. போகிறபோது நடுப்புற விஸ்வாமித்ரர் போனாலாம். ரெண்டு பக்கத்துலையும் ரெண்டு குழந்தைகளாம். இதை பார்த்தா என்னமா இருக்குன்னாள்.
1: ஸ்தானும் தேவமிவா சிஞ்சம் குமாராவிவ பாவகி.
0: ஜடாதாரியான பரமேஸ்வரனை ரெண்டு பக்கத்துலையும் ரெண்டு முருகன் தொடர்ந்து போனால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்துதான். ஜடையை தரிச்ச விஸ்வாமித்ரன் நடுப்புற வச்சு பக்கத்தில் ரெண்டு குழந்தைகளும் போற அழகை பார்த்து வால்மீகி இப்படி வர்ணிச்சாள். குழந்தைகளிடத்தில் பேச்சே கொடுக்கலையாம் விஸ்வாமித்ரர். ஏனென்றால் குழந்தைகளிடத்தில் பேசிட்டு உள்ள போனால் ஒரு கால் ராஜா குழந்தைகளை விட்டு பிரிந்த துக்கத்தினால் ஓடி வந்து தேரில் திருப்பி அழிச்சுனு விடுவரோன்னு பயந்து சரியூர் நதி கரைக்கு அஸ்தமன காலத்துக்கு அழிச்சுன்னு போனாள். உடனே குழந்தைகளுக்கு பலே அதிபலேங்கிற மகாமந்திரத்தை உபதேசம் பண்ணினாள். அனுஷ்டானங்கள்லாம் பண்ணின பிறகு சரகுகளெல்லாம் கொண்டு போட்டு ரெண்டு குழந்தைகளுக்கும் படுக்க போட்டு தூங்க பண்ணினாள். குழந்தைகள் நடந்து வந்த சிரமம் நன்னா தூங்கி விட்டார்கள். விடியற் காலம் காக்கா அத்தி விட்டது. குழந்தைகள் எழுந்திருக்கல்லே. குழந்தைகளை போய் இழுப்பணும்னு கிட்ட போனாள். ராமா எழுந்துருன்னு சொல்லணும்னு போனாள். கிட்ட போய் விஸ்வாமித்ரர் பார்த்ததே ராமனுடைய முகத்தை பார்த்தாள். அந்த நித்ரா ஸ்ரீயே தூங்குற பொழுது இப்படி களை இருக்குமா, இப்படி ஒரு தேஜஸ் இருக்குமா என்று பார்த்து ஆச்சரியப்பட்டு அயோத்தியில் இருக்கிற கௌசல்யை நினைச்சு சந்தோஷப்பட்டாளாம்.

கௌசல்யா சுப்ரஜாகனாளாம். நல்ல பிள்ளையை பெற்ற மகாபாகியசாலினி கௌசல்யே, இன்றைய தினம் ஒரு தினம் ராமனுடைய நித்ராஸ்ரீயை நான் பார்த்து இத்தனை ஆனந்தப்படுறேனே. நித்தியம் தன் பக்கத்தில் வச்சு ராமனை தூங்க பண்ணி விடியற்காலம் அவனுடைய முகஸ்ரீயை

இருக்கிறாளே, கௌசல்யக்கு இந்த பாக்கியம் கிடைச்சதேன்னு கௌசல்யை கொண்டாடினாலாம். முனிஸ்தௌதி கௌசல்யாம் நாள், ராஜா தசரதனை கொண்டாடலே, அவருங்கோ கைகையினுடைய அந்த புறத்தில் இருப்பர், அவருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. அதனால கௌசல்யா சுப்ரஜா ஆச்சரியப்பட்டாலாம், தூங்குற பொழுது ஒருவனுடைய முகத்துல இப்படி வேலை இருக்குமோ, மனுஷன் தூங்குற போது சிலவனை பார்த்துட்டா கங்கையில போய் ஸ்நானம் பண்ணணும், அது மாதிரி விகாரமா இருப்பான். சர்வேஸ்வரன் ரங்கநாதனே ராமாவதாரம் பண்ணிய பிரபு, மகாலட்சுமி நர்த்தனம் பண்ணுவதற்கு கட்டிவிட்ட மண்டபம் போல் இருக்கா முகம், யோகிகள் அது மாதிரி இருப்பாள். நல்ல பிராணாயமம் பண்ண யோகிகளை பார்த்தா அவளுடைய முகத்துல அது மாதிரி ஸ்ரீ இருக்கும். அல்லது யோகிகளுக்கு தெய்வமான பகவான் தான் அப்படி இருக்க முடியும். இதை பார்த்து ஆனந்தப்பட்டு ஹே ராமான்னு பிறகு கூப்பிடாளாம். பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, இந்த பிராத சந்தி ஒண்ணு குறுக்கிடுறதே ராமா, இல்லாத போனா இன்னும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இனிமே தந்தசாவரம் முதலியவைகள் பண்ணி ஸ்நானம் பண்ணி ஜபங்கள்லாம் பண்ணணுமே. நீ வைகுண்டத்தில் இருந்தா தூங்கலாம், நீ மனுஷனாக அவதரிச்ச சந்தர்ப்பம், உத்திஷ்ட நரசார்தூலானாலாம், நரசார்தூரனான நீ தூங்கினா உலகங்கள்லாம் தூங்கி போயிடும், அனுஷ்டானம் பண்ணாமல் போயிடுவாள். ஆகினாலும் நீ எழுந்திருக்கணும், அனுஷ்டானம் பண்ணணும் நாளாம். ஆனா ராமனை அனுஷ்டானம் பண்ணணும்னு சொன்னது போல் தோணினா கூட கர்த்தவ்யம் தெய்வம் ஆன்மீகம் நாள், ஆன்மீகம் தெய்வம் கர்த்தவ்யம் நாளாம். நான் இது பர்யந்தம் சூரிய மண்டலத்துல நீ இருப்பதாக நினைச்சு நான் அர்க்கியப்பிரதானம் பண்ணி காயத்தை ஜபிச்சேன், இந்த இதனம் நீ நேரம் வந்திருக்கே, உன் உதறக்கவே பண்ணணும்னு சொல்வது போல் இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. உடனே சுவாமியும் லட்சுமணனும் எழுந்திருந்து ஸ்நானங்கள்லாம் பண்ணி காயத்தை ஜபிச்சாலாம். ஜெயபத்து பரமம் ஜபம் நாள், நகாயத்ரியா பரவமந்திர நமாது தெய்வத்தம் பரம்னு காயத்ரிக்கு மேற்பட்ட மந்திரம் இல்லையாம், அம்மாவுக்கு மேற்பட்ட தெய்வமும் இல்லையாம், அந்த மகாமந்திரத்தை ஜபிச்சாள். உடனே குழந்தைகளுடன் விஸ்வாமித்திரர் கங்கா சரையூர் சங்கமம் போய் அந்த சரித்திரங்கள்லாம் சொன்னாள், காமாசிரமத்தினுடைய விற்த்தாந்தங்கள்லாம் சொன்னாள், பரமேஸ்வரன் மன்மதன பஸ்மமாக ஆக்கின சரித்திரங்கள்லாம் சொன்னாள், அந்த நதியை தரணம் பண்ணி தாட்டகா வனம் போய் தாட்டகையினுடைய விற்த்தாந்தங்கள்லாம் விஸ்வாமித்திரர் சொல்லி தாட்டகையை வசம் பண்ண சொன்னாள். சுவாமி தாட்டகையை வசம் பண்ணினாள், மகாமந்திரங்களே அஸ்திர வித்தைகளையெல்லாம் ஸ்ரீராமனுக்கும் லட்சுமணனுக்கும் உபதேசம் பண்ணினாள். நேரம் மூர்த்திமத்தாய் இந்த தெய்வங்களெல்லாம் ராமனுக்கு தரிசனம் அளிச்சது. மானசாமி பவிஷ்யத்வம், எல்லாரும் என் மனதில் வசியுங்கள், காரிய காலத்தில் வந்து நீங்கள் உதவி பண்ணணும்னு சுவாமி வேண்டினாள். இப்படி மகாமந்திரங்களை எல்லாம் உபதேசம் பண்ணி குழந்தைகள் அழிச்சு போறாள். போறபோது சித்தாசிரமம் கண்ணுக்கு தெரிஞ்சது. சுவாமி ராமன் மகர்ஷியை பார்த்து காட்டாளாம், ஒரு குளிர்ந்த வனம், புஷ்பம் பலத்தோடு தெரியுது, அது என்ன வனம்னு காட்டாளாம். அப்போதான் சொன்னாளாம், அப்பா பகவான் சர்வேஸ்வரன் நாராயணன் வாமனாவதாரம் பண்ணி மகாபலியின் இடத்துல போய் என் குஞ்சு காலால் மூணடி மூணடி என்று வேண்டி அவன் தானம் செய்ததும் திரிவிக்ரமனாக ஆகி மூவுலகத்தையும் இரண்டடியாக அளந்து மூன்றாவது அடிக்கு இடமில்லாத பொழுது மகாபலி தலையிலே கால் வச்சு பரமானுகிரகம் பண்ணின வாமனர் அவதாரம் பண்ணின இடம், அந்த இடத்துலதான் நான் வந்து யஜ்ஞம் பண்ணுவதற்காக காத்திருக்கேன். வாமனசிய உபபூஜ்யதே, வாமனாவதாரம் பண்ணின பிரபுவுடைய கால்பட்ட தேசம் அந்த சித்தாசிரமம், அவன் காலடிப்பட்ட மண்ணில யாகம் பண்ணம்னு காத்திருக்கேன். ராமாவரணம்னு அழிச்சு போனாளாம். ராமனையும் லட்சுமணனையும் விஸ்வாமித்தர் அழிச்சு சித்தாசிரமம் போனதும் யாகத்துக்கு வந்திருக்கிற ரிஷிகள்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு துள்ளி துள்ளி குதிச்சு விஸ்வாமித்திர பூஜை பண்ணாளா ஸ்ரீராமன ஐச்சமுதுட்டே யாகத்துக்குன்னு. உடனே யஜ்ஞத்தை ஆரம்பிச்சு தீட்சை அடைஞ்சாள் விஸ்வாமித்திரர். சுவாமி யஜ்ஞ சம்ரட்சணம் பண்ணினாள். கடைசி தினத்துல மாறிச்ச சுபாகுக்கள் ராட்சசாலோட வந்தாள். சுவாமி லட்சுமணனை கூப்பிட்டு காட்டி ராட்சசால் பல ராட்சசாலை வதம் பண்ணி சுபாகுவே ஆக்னேயாஸ்திரத்தினால வதம் பண்ணி மானவாஸ்திரத்தினால மாரீச்சனே 100 யோஜனைக்கு அப்பால் சமுத்திரத்தில் போய் முழு காட்டி அவனை கடைசியில் கரையில் கொண்டு உயிரோடு விட்டுவிட்டாள். மாரீச்சனுக்கு தன்னை என்னத்துக்கு ராமபாணம் விட்டதுன்னு அப்போ புரியல. பிறகு சொல்ல போகிறான் ராவணன் மான்வேஷம் போட்டுக்கணும்னு சொல்கிற போது சொல்ல போகிறான், ராவணா அன்னைக்கு ராமபாணம் என்னை என்னத்துக்கு விட்டதுன்னு அன்னைக்கு புரியல, இன்னைக்கு தான் புரிஞ்சுது, எதற்காக விட்டது தெரியுமா, ஒன்னையும் சேர்த்து அழிச்சுன்னு வரதுக்காக என்னை விட்டுட்டு போச்சுன்னு சொன்னாலாம்.

0: யக்ஞசம்ரட்சணம் பண்ணினாள். விஸ்வாமித்திர யாகம் பூர்த்தியானதும் வெளியில் வந்து பத்து திக்கையும் பார்த்தாராம். நிரீதிகா திசோ திருஷ்டுவா காகுத்ஸ்தமிதம் அப்ரவீத். ஒரு திவிர ரத்தமோ ஒரு கண்டம் மாம்சமோ கீழே விழலியாம். சுவாமி அப்படி யஜ்ஞத்தை ரட்டிச்சத்தை பார்த்து ராமனை பார்த்து
1: சொன்னாளாம். சத்யம்
0: என்ன பண்ணே ராமா, மகாகீர்த்தி உனக்கு உண்டாக போறது. இந்த சித்தாசிரமத்தை சத்தியமா பண்ணினியே, கர்மசித்தி எனக்கு ஏற்பட முடியா பண்ணினியே.

என்ன சுவாமியை பார்த்து சந்தோஷிச்சு ஆசீர்வாதம் பண்ணினாலாம். மறுதினம் காலையில் அனுஷ்டானங்கள்லாம் ஆனதும் சுவாமி லட்சுமணருடன் மகர்ஷியை போய் நமஸ்காரம் பண்ணி நாங்கள் இன்னும் என்ன செய்யணும்னு கேட்டாலாம். என்ன அர்த்தம், யாக சம்ரட்சணம் ஆயிடுது, ஊருக்கு போகணுங்கிறத ஜாடையாக சொன்னாள். மகர்ஷி சொன்னாலாம், விதேக தேசம், ஜனக மகாராஜா அங்கு ஒரு யாகம் பண்ணுறாள், அங்கே சிவதனுஷன்னு ஒரு பெரிய வில் இருக்குது, அம்மா நீ அதை பார்க்கணும்னு சொல்லி சொன்னாலாம். சுவாமிக்கு அங்கே ஒரு பெரிய வில் இருக்குதுன்னு சொன்னதே வில்லாளி ஆகினாலே க்ஷத்ரியன் ஆகினாலே அதை தரிசனம் பண்ணணும்னு தோணி போச்சு. மகர்ஷியோட கூட பரப்பிட்டு போனாள். போகிற போதெல்லாம் பல சரித்திரங்கள்லாம் சொல்லிகிட்டே போனாள். கங்கையை கண்டாள். கங்கையினுடைய மகிமையை சொல்லி கங்காவதரணம் சொன்னாள் ஸ்ரீராமனுக்கு விஸ்வாமித்திரர். பிறகு ஸ்கந்தோத்பத்தி சொன்னாள். வால்மீகிக்கு முருகனிடத்தில் ரொம்ப பக்தி, அதனாலே கூ

ராமா, முருகன் பிறந்த சரித்திரத்தை காட்டார். அது ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், புண்ணியத்தை கொடுக்கும், எல்லா லாபத்தையும் கொடுக்கும். முருகனிடத்துல யார் பக்தி பண்றாளோ, பக்தஷ்டய கார்த்திகேயே காகுத்த புவி மாணவக, மனிதனாக இருந்தால் போரும். அவன் எத்தனை பாபியா இருந்தாலும் முருகனை பஜிச்சு விட்டா தீர்காயுஷா இருந்து பிள்ளை பேரன் எல்லாருடன் மகாட்சேமத்தை அடைஞ்சு கடைசியில ஸ்கந்தகிரியில ஸ்கந்தனுடன் சேர்ந்து விளையாடுவான்னு ஸ்கந்தோற்பத்தி சொன்னாள். அங்கிருந்து அழிச்சின் போனாள். விதேக தேசம் போகும்பொழுது ஒரு பழம் ஆசிரமத்தை கண்டு சுவாமி காட்டாள், இது யாருடைய ஆசிரமம், ரொம்ப பழசாக இருக்கேன்னு காட்டாள். இது கௌதம ஆசிரமம், அகல்யம் இடத்துல இந்திரன் வந்து தப்பு பண்ணி மகர்ஷி சபிச்சு விட்டாள் இந்திரனே, அகல்யம் சபிச்சு நீ கண்ணுக்கு தெரியாமல் பல வருஷம் நீ இருக்க வேண்டும்னு சபிச்சுட்டு போட்டாள். ஸ்ரீராமன் வந்து அவன் சரணதூளிப்பட்டு உனக்கு சாப நிவர்த்தின்னு சொல்லிட்டு மகர்ஷி தபசுக்கு போட்டாள். ராமா, இது கௌதமாசிரமம் அகல்யாசிரமம்னு சொன்னாலாம். ஆசிரமத்துக்குள்ளே விஸ்வாமித்திரம் முந்தி போச்சொல்லி சுவாமி உள்ளே போனாள். உடனே திவ்ய ரூபத்துடன், திவ்ய வஸ்திரத்துடன், திவ்ய புஷ்பஹாரத்துடன், ஆபரணத்துடன் அகல்யே எழுந்திருந்து வந்தாள். உடனே கௌதமரும் ஞான திருஷ்டினாலே ஹிமோத் பார்ஸ்வத்திலிருந்து அகல்யன் இடத்துல வந்து சேர்ந்து ரெண்டு பேருமா சேர்ந்து ராமனை பூஜை பண்ணினாள். சுவாமி அகல்யம் கௌதமரையும் பூஜை பண்ணி சேர்த்து வச்சாளாம் தம்பதிகளே. சுவாமியினுடைய வழக்கம், தான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கொள்வதற்கு முன்னாடி ஏழையான சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம், தீனனான விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம், அது மாதிரி தான் தம்பதிகளாக ஆவதற்கு முன்னாடி பிரிஞ்சிருந்த தம்பதிகளை அகல்யம் கௌதமரையும் சேர்த்து வச்சு பூஜை பண்ணிவிட்டு ஜனகருடைய யஜ்ஞவாடம் போனாளாம். சுவாமியுடன் லட்சுமணனுடன் மகர்ஷி வந்திருக்கிறத பார்த்த ஜனகன் அங்கிருந்து வந்து இந்த குழந்தைகள் ஆறு ஆறுன்னு கேட்கிறாளாம். இமௌ

இந்த குழந்தைகள் ஆறு ஆறுன்னு காட்டாளாம் ஜனகர். பரமமங்களம் உண்டாகணும் உங்களுக்கு நாளாம். விஸ்வாமித்திரரை பார்த்து ரெண்டு குழந்தைகளும் பக்கத்தில் நின்று நீங்கள் நடுப்புற நின்னா திருஷ்டி வந்து விடும் போல இருக்கு. பத்ரந்தே, தேவர்களுக்கு ஒப்பான பராக்கிரமம், கஜம் சிங்கம் போன்ற நடை, பிலி ரிஷபம் போன்ற கதி, சந்திரசூரியர்களே தேவலோகத்திலிருந்து வந்தது போல் வந்த இந்த குழந்தைகள் ஆறு, ஏன் இந்த குழந்தைகளை காலால நடத்தி அழிச்சு வந்தேள்? எனக்கு சொல்லி அனுப்பிச்சா நான் தேர் அனுப்ப மாட்டேனா? கதம் பத்மான் ஹ பிராப்தவ் கிமர்த்தம் கசியவாமுனே? இந்த குழந்தைகள் நடக்கும்படியா என்ன இப்போ நம்ம தேசத்தில் துர்பிஷ்டம் வந்துடுது? நான் தேவை அனுப்ப மாட்டேனான்னு கேட்டாளாம். உடனே மகர்ஷி விஸ்வாமித்திரர், இக்ஷ்வாகு குலோத்பன்னாள், தசரத புத்தாள், ராம லட்சுமணாள், க்ஷத்ரிய வீராள், யஜ்ஞ சம்ரட்சணம் பண்ணினாள், அகல்யா சாப விமோச்சனம் பண்ணி தம்பதிகளை சேர்த்து வச்சுக்கிட்டு இங்கே சிவதனுஷ தரிசனம் பண்ண வந்திருக்காள்ன்னு சொன்னாளாம். கேட்டு பரம சந்தோஷப்பட்டாள் ஜனகன். ஜனகனுடைய புரோஹிதர் சதானந்தர் அவர் பார்த்து மகர்ஷி பார்த்து

பூஜாருகே சர்வதேகினாம் நாள், என்னாவை அடைஞ்சவாள்லாம் ராமனை பூஜிக்கணுமா? ஏன்னா அந்த தெய்வத்துக்கு பக்தாளுக்கு எதை கொடுக்கலாம் எதை கொடுக்கப்படாதுன்னு தெரியாதாம். நாகோதர தீட்சர்வாளுங்கிற பக்தாள் சொன்னாள், கிந்த

0: எத்தனையோ தெய்வங்கள் உலகத்தில் இருக்குன்னா தீட்சிருவாள், நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவாழ் அவள், ராமோபாசனம் பண்ணி வயிற்று வலி நீங்கினவாள். அப்படிப்பட்ட பிரபு, என் ராவனை போல ஒரு தெய்வம் உண்டா? எம் பிரபுக்கு கிம் தேயம் கிமதேயம் இத்தியவிதுரம், பக்தாளுக்கு எதை கொடுக்கலாம் எதை கொடுக்கப்படாதுன்னு தெரியாது. வாரி வாரி கொடுக்குற தெய்வம், அந்த தெய்வத்தை உபாசிச்சு நானும் என் குடும்பமும் நன்னாக ஆனோம். அந்த தெய்வத்தை என் குடும்பம் மறந்தா மகான்கள் சபிச்சு விடுவாள். ராமனை உபாசிச்சு நன்னா ஆன குடும்பம் அந்த தெய்வத்தை மறந்தேன்னு நிந்தேயூர் ஆரியா நக்கிம்னாள். அப்படி பக்தாளுக்கு கிம் தேயம் கிம் அதேயம் இத்தியவிதுரம், எதை கொடுக்கலாம் எதை கொடுக்கப்படாதுன்னு தெரியாதாம். அவிதுரம்னா அஜ்ஞாதாரம்னு அர்த்தம், ஞாதாது விதுரோ விந்துஹு, வாரி வாரி கொடுக்குற தெய்வமாம் அப்படி சொன்னாள். அப்படிப்பட்ட பிரபுவே, எங்க அம்மா பூஜை பண்ணினாளா? என்மாவை அடைஞ்சவாள்லாம் பூஜை பண்ண வேண்டிய தெய்வமாச்சே என்று கேட்டாள் சதானந்தர். இப்போ விஸ்வாமித்திரர் சொன்னாளாம், உங்க அம்மாவும் அப்பாவும் பரம மங்களமாய் சேர்ந்தாள், எப்படி ரேணுகையும் ஜமதக்னியும் சேர்ந்தாளோ அது மாதிரி சேர்ந்தாள்னு சொல்லி சொன்னாளாம். அப்ப ராமனை பார்த்து சதானந்தர், ராமா உன்ன போல பாக்யசாலி இல்லே, விஸ்வாமித்திர குருவா அடைஞ்சே மகா தபஸ்வி, ஒரே ஜென்மாவிலே பிரம்மண்யத்தை தபஸ்னால அடைஞ்ச பிரபுன்னு விஸ்வாமித்திர சரித்திரத்தை சொன்னாளாம். சந்தோஷப்பட்டாள். உடனே சிவதனுஷ ராமனை கொண்டு காண்பிக்க சொன்னாள். ஜனகன் சந்தோஷம், ராமனை பார்த்தா தேவியை தானம் பண்ணி பண்ணணும் கன்னிகா தானம் பண்ணி பண்ணணும்னு தோன்றுறது. ஆனாலும் சிவதனுஷு பெரிய பந்தயம் வச்சு விட்டோமேன்னு கவலைப்பட்டாள். வில்லு வந்ததே சுவாமியை போய்
1: பாருன்னு ஆளாம்.
0: ராமா போய் பாருன்னாள். சுவாமி போய் பார்த்தாள். பார்த்துவிட்டு இதை நான் பூட்டலாமா, நான் இதை காலால் முதிக்கலாமான்னு கேட்டால், சிவதனுஷாச்சே பூஜ்யமான வில்லாச்சே, கால் கட்டளால் அம்மி ஆகணுமே, அதோட பழம் வில்லு முறிஞ்சு போயிட்டாலும் போடும்னு சுவாமிக்கு தெரியும், அதுக்காக பூரணே தோலனை பிச்சான்னு கேட்டாள். உன் இஷ்டப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டாள். உடனே சுவாமி வலது கையால் வில் நடு வயிற்றை பிடிச்சி நான் கைத்து பூட்டி இழுத்தாள். வில்லு அப்படியே வளைஞ்சு வந்துதான் பார்த்தா ஆயிரம் தலையுடன் ஆதிசேஷன் ஸ்ரீராமனுடைய சரணத்தில் நமஸ்காரம் பண்ண போல வந்துதான். அப்படிப்பட்ட வில்லே சுவாமி இழுக்கிற போது வடகை பிடிக்கு மேலே திடீர்னு முறிந்தது. உலகங்கள்லாம் சப்தம் கேட்டது. ஜனகருக்கும் சீதைக்கும் இருந்த பயம் நீங்கித்தது. உடனே ஜனகர் சீதையை அலங்காரம் பண்ணி அழைச்சின்னு வந்து தன் பத்னியுடன் கூட தானத்துக்கு மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாள். சுவாமி வந்து என்ன மந்திரம் சொல்கிறாளே, என்ன நாள் கன்னிகா தானம் பண்ண போகிறேன் ராமா உனக்கு நாளாம், நான் அப்பாவுக்கு உட்பட்ட புத்திரன், அப்பாவுடைய அபிப்பிராயம் தெரியாமல் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இதை சீத வாக்கால சீதா கல்யாணம் அனுசூயம்மாளத்தில் சொல்கிற போது சொல்கிறாள்.
1: அவிஞ்ஞாயபிதுஷ்சந்தம் அயோத்யாதிபத பிரபோ,
0: பிரபு ராஜா தசரதன் அஸ்வமேதம் புத்திரகாமேஷ்டி பண்ணி எத்தனையோ தர்மம் பண்ணி என்ன பெத்த பிரபு, அந்த பிரபுனுடைய உத்தரவு இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னாளாம், என்னமா பண்ணிப்பேன்னு கேட்டாளாம். உடனே ராஜா தசரதாதிகளையெல்லாம் அழைச்சி வர சொல்லி ஜனகன், பரம மங்களமாய் என் குழந்தை தேவியை ராமனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாள். அவள் இருந்த பிரியத்தை பார்த்தாளாம் ஜனகன். தசரதனுடைய குடும்பத்திலேயே தான் சம்பந்தம் முழுக்க பண்ணணும்னு நினைச்சாள். ஏனென்றால் ஊர்மிலேருந்து ஜனகனுக்கு 100 பெண் இருக்காள், ஜனகனுடைய தம்பிக்கு 2 பெண்கள் இருக்காள், மாண்டவி சுத்தகீர்த்தின்னு, சீத்தையை சேர்த்து 4 பெண்கள், அங்கே தசரதனுக்கு 4 புத்திராள், அங்கேயே சம்பந்தம் பண்ணணும்னு நினைச்சாளாம். ஏனென்றால் பௌபூதி சொன்னான்
1: கன்யா

எனக்கு சொன்னாராம், உலகத்திலே பெண்ணாத்துக்காராள் பிள்ளையாத்துக்காராளே பூஜை பண்ற வழக்கம் கல்யாணத்திலே, எங்க சீதா கல்யாணத்துல இது மாறி போச்சு. தசரதன் கௌசல்யம் என்னையும் என் மனைவியும் பூஜை பண்றாள், நான் என்ன பாக்கியம் பண்ணினேன்னு சொன்னாளாம் எனக்கு. அப்படி தசரதனை பார்த்ததே அந்த குடும்பத்திலேயே சம்பந்தம் பண்ணம்னு தோணி, நாலு கன்னிகைகளையும் நாலு புத்திராளுக்கு கொடுக்கறதா தீர்மானம் பண்ணி விரதங்கள்லாம் அனுஷ்டானம் ஆயிடுத்து. விரதம் முடிஞ்சதும் யுதாஜித்துன்னு சொல்லி கைகேயினுடைய பிராதா சகோதரன் கேகை தேசத்திலிருந்து எதிர்ச்சியாக அயோத்தியில் வந்து பார்த்துட்டு இங்கே விதேக தேசத்துக்கு வந்தான். இங்கே கல்யாணம் நடக்கிறதுன்னு தெரிஞ்சு அவனை பார்த்து பரம சந்தோஷப்பட்டாள். கல்யாணத்துக்கு முகூர்த்தத்துக்கு அழைக்க ஜனகன் வல்லே, வசிஷ்டர் இங்கிருந்து போய் ஜனகரை போய் என்ன நீங்கள் கூப்பிடவில்லையே, பேசாமல் இருக்கேளே, ஜபம் பண்ணிட்டு இருக்கேளேன்னு கேட்டாள். அப்போ வசிஷ்டர் சொன்னாராம், கஸ்தித

யார் வேலைக்காரன் இருக்கான் அங்க அனுப்புவதற்கு நாளாம் ஜனகன், ஏன் இங்க வேலைக்காரர்கள் நாளாம், கௌசல்ய ஸ்ரீராமனுக்கு அலங்காரம் பண்றாள்னு எல்லாரும் தரிசனத்துக்கு போயிட்டாலும் சொன்னாலாம், நீங்க ராஜா போகப்படாதுன்னு உத்தரவு போடப்படாதான்னாலாம், என் உத்தரவையும் ஓரிண்டு ராம தரிசனத்துக்காக புறப்பட்டு போயிட்டாள் நாளாம், ராஜாவுடைய ஆஜ்ஞையும் ஊர்வாளோன்னு கேட்டாள் மகர்ஷி. அப்படியானா ஒண்ணு பண்ணுங்கோ, சீதா கல்யாணம் ஆற மட்டும் இந்த ராஜ்யத்தை உங்க பேர்ல எழுதி வைக்கிறேன், நீங்க உத்தரவு போட்டு பாருங்கோ. ஸ்வகிருஹே கோ விசாரோஸ்தி யதாராஜ்யம் இதம் தவான் நாளாம். மகர்ஷி பார்த்தாள் வசிஷ்டர் ராமனையே பிராதாக்களோட கல்யாண கோலத்தோடு இங்கே அழிச்சு வந்துட்டாள் கல்யாண மண்டபத்திற்கு. அழைத்து வந்ததும் மகாராஜா ஜனகன் சுவாமி கல்யாண மண்டபத்தில் நிற்கிற பொழுது

சீத்தையை அழிச்சுன்னு வந்தாலாம். சுவாமி கிழக்கு முகமாக நிற்கிறாள், ராமனுக்கு எதிராக அக்னி இருக்கு, தேவியை கொண்டு ராமனுக்கு எதிராக மேற்கு முகமாக நடத்தினாளாம். சமட்சம் அக்னே சம்ஸ்தாபியாள். ததசீதாம் சமானிய சர்வாபரண பூஷிதாம், சர்வாபரணத்தினால அலங்காரம் பண்ணப்பட்ட தேவியை கொண்டு அக்னிக்கு முன்னாடி சித்த நிறுத்தின்றிருந்தாளாம். சமட்சம் அக்னே சம்ஸ்தாபியாள். ஞானி ஜனகன் அப்பவே அக்னிட்டே ஞான திருஷ்டியினால தெரிஞ்சுக்கிட்டு ஜாட பண்ணினாளாம். இன்றைய தினம் என் குழந்தையை நான் தானம் பண்றேன் ராமனுக்கு, பிறகு லங்கையில் ராவணவதம் ஆனதும் என் குழந்தை அக்னி பிரவேசம் பண்ணுறபோது ஹே அக்னே என் ஸ்தானத்தில் இருந்து நீங்கள் அன்னைக்கு தானம் பண்ணணும்னு சொல்லுவது போல் இருந்துதான்.

பிறவி ஜனகோ ராஜா நாள். கௌசல்யனுடைய பாக்கியமான ஸ்ரீராமனை பார்த்து ஜனகன் சொன்னாலாம், அப்போ ஜனகோ ராஜா நாள். தீட்சிருவாள் வியாக்கியானத்தில் முனிஸ்தௌச்சி ராஜானம் நாள், ஜனகன்னா ராஜா, என் பிரபு ராமனை மாப்பிளையை அடைஞ்சாலே என்ன பாக்கியம் பண்ணியிருக்கான் ஜனகன்னு மகர்ஷி வால்மீகி சந்தோஷப்பட்டு கௌசல்யனுடைய பாக்கியமான ஸ்ரீராமனை பார்த்து சொன்னாலாம், ராமா, அன்றைய தினம் சிவதனஸ்தனையை முடித்ததும் நான் தேவியை தானம் பண்ண வந்த பொழுது சீதை எப்படி இருப்பளோ என்னமோ அம்மா அப்பா வந்து பார்த்து தான் பண்ணிக்கணும்னு சொன்னேன், அந்த சீதை இவள் சொன்னாலாம்.

கலப்பையினுடைய நுனியினாலே பூமியை உழற காலத்திலே கிடைச்ச பெட்டியில் இருந்த திவ்யஸ்திரீயாக்கம் இவள் என்பதை சீதாங்கிற பதத்தினால் சொன்னாள். மமசுதான் நாளாம் பிரம்மவித்தான எங்காத்தில் வளர்ந்தவள், சக தர்மச்சரீதவா உன்னுடன் கூட சேர்ந்து தர்மங்களையெல்லாம் அனுஷ்டிக்க போகிறாள்னு சொன்னாளாம். என்ன அர்த்தம்? ராஜ்யத்தில் இருந்து மட்டுமல்ல, நீ காட்டுக்கு போகிற போதும் நீ நம்பின தர்மத்தை அனுவர்த்திச்சு கூட கூட வரப்போகிறாள். அது மட்டுமல்ல, நீ ராட்சசாதிகளை வதம் பண்ணுவதற்காக லங்கை போவதற்கு முன்னமேயே அங்கே போய் கண்ணால் ஜலம் விட்டு அந்தூரையும் அழிக்க போகிறாள் என்பதையும் சகதர்மச்சரீதவா என்ற பதத்தினால் சொன்னாளாம். நீ பெற்றுக்கொள்ளணும் இவளையும் நாளாம், ஏனாஞ்ச பிரதீட்சா நாளாம், நான் தரேன்னு சொல்லலையாம். என்ன உன்னை விட்டு பிரியாத தேவி அவள், அவளை நான் என்னவாக கொடுக்க முடியும்? நீயே இவளையும் பெற்றுக்கொள்ளூ நாளாம், இவளையும் பெற்றுக்கொள்ளூன்னு என்ன அர்த்தம்? நாள் என்னையும் என் குடும்பத்தையும் ராமார்ப்பணம் பண்ணிவிட்டேன்னு சொன்னாளாம். பத்ரந்தே தேவியை நீ பாணி கிரகணம் பண்ணினா திருஷ்டி வந்து விடும், ராஜ திருஷ்டி வராமல் இருக்கட்டும் நாளாம். அஞ்சு விரலாலே சீதையுடைய அஞ்சு விரலையும் பிடி நாளாம். என்ன ஆபஸ்தம்பர், கட்ட விரலை மட்டும் பிடிச்சா புள்ள குழந்தையாவே பிறக்கும் நாள். அந்த பெண்ணினுடைய கட்ட விரலை தவிர்த்து பாக்கி விரல்களை நாலு விரலையும் பிடிச்சா பெண்களாவே பிறக்கும் நாள். பிறகு பார்த்தால் அஞ்சு விரலையும் சேர்த்து தான் பிடிக்கணும் என்றாள். பெண்களும் பிள்ளைகளும் சேர்ந்து பிறந்தா தான் குடும்பத்துக்கு க்ஷேமம், அப்படி பிறக்கணும்னு எண்ணத்துல அஞ்சு விரலையும் சேர்த்து பிடிக்கணும்னு ஆபஸ்தம்ப முனி சொன்ன பிரகாரம் பாதிவிரத்திய யோகம் உள்ளவள் சீதே, மகாபாகியசாலினி, இவள் வந்ததும் மகாட்சேமங்கள் எல்லாம் ராமா உங்க குடும்பத்துக்கு உண்டாக போறது. சாயேவ அனுகதா சதா, நிழல போற உன்னோட கூடவே இருக்க போறாள் நாளாம். என்ன அர்த்தம்? நிழல்னாலே நமக்கு ஒரு தொந்தரவு இல்லை. நிழலுக்காக ரயில் கிட்டுக்கிட்டு வாங்குறமா? அதுக்கு ஆகாரத்துக்காக ஏதாவது சிரமப்படுறமா? அதனால நமக்கு ஏதாவது பாரம் இருக்கா? அப்படி தேவியினால ஒரு பாரம் இல்லாமல் உன்னோட கூட கூட வரப்போறாள் என்று சொன்னாளாம். இப்படி சொல்லி தானம் பண்ணினாள். உடனே லக்ஷ்மணனுக்கு ஊர்மிளையை தானம் பண்ணினாள், மாண்டவிய பரதனுக்கு தானம் பண்ணினாள், ஸ்ருதகீர்த்தியை சத்ருக்னனுக்கு தானம் பண்ணினாள். விதிவத்தாக விவாகம் நடந்தது. நாலு பேர்களையும் தம்பதிகளாக பார்த்து ஆசீர்வாதம் பண்ணினாளாம்.

நீங்க நாலு பேர்களும் என்னைக்கும் பிரசன்னாளா இருக்கணும், துக்கம் இல்லாமல் இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், நல்ல நடையோட கூட இருக்கணும், பத்னிகளோட சேர்ந்தே இருக்கணும், ஒரு நாளும் பிரியப்படாதுன்னு இப்படி ஆசீர்வாதம் பண்ணி ஜனகன் சொன்னாள். மங்களமாய் சீதா கல்யாணம் நடந்தது. நந்துபி வாத்தியம், கந்தர்வ கானம், அப்சரசுகள் நத்தனம், தேவதைகள் எல்லாம் புஷ்ப வருஷத்தை வருஷிச்சாளாம். சீதையை சுவாமி கல்யாணம் பண்ணிடுது. ஜகத்திலெல்லாம் கல்யாணம் மங்களமாக நடப்பதற்காகத்தான் சுவாமி கல்யாணம் பண்ணிட்டாளாம். இதை புராண அந்தரத்தில் விஸ்வாமித்தர் இந்த கல்யாணம் ஆனதும் ஸ்ரீராமன் ஒரு நமஸ்காரம், ஸ்ரீ சீதையை போய் ஒரு நமஸ்காரம், அப்படி மாற்றி மாற்றி பண்ணினாளாம். ஐயோ.

அயோத்திக்கு நாயகன், இது விதேக தேசத்துக்கு நாயகி, இது கௌசல்யனுடைய கர்ப்பத்தில் உண்டான பாக்யம், இது யஜ்ஞவேதியில் உண்டான தேவி, வசிஷ்டர ஆச்சாரியனா அடைஞ்ச பிரபு, சதானந்தர புரோஹிதனா அடைஞ்ச தேவி, பிரபுனுடைய கையில கோதண்டம், தேவியினுடைய கையில பத்மம், பிரபுனுடைய மார்புல சந்தனம், தேவியினுடைய மார்புல குங்குமம், மூரகத்துக்கும் தம்பதிகள், இப்படிப்பட்ட உங்களை நமஸ்காரம் பண்றேன். இந்த ஸ்தோத்திரத்தை யாரு சொல்றாளோ, யாரு கேட்கிறாளோ, அவர்களுக்கெல்லாம் அஷ்டலட்சுமியும் கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு மகாலட்சுமி அர்த்தனம் பண்ணணும்னு விஸ்வாமித்திரர் இப்படி போய் பிரார்த்திச்சாள். இப்படி சீதாராமனை பிரார்த்திச்ச மகாஸ்தோத்திரம். பிரபு சர்வேஸ்வரன் கல்யாணம் பண்ணிண்டு சீதாபதியாய் பிரகாசித்த சரித்திரத்தை

வால்மீகி மகாகாவியமாக ரச்சனை பண்ணது குசலவர்களுக்கு உபதேசம் பண்ணி அஸ்வமேத மந்திரத்தில் கானம் பண்ணினாள். கேட்பவர்களுக்கும் படிப்பவர்களுக்கும் நித்யஸ்ரீர் நித்தியமங்கலம் சகல மங்களமும் உண்டாகும்படி ஸ்ரீராமன் அனுகிரகம் பண்ணும்படியாக பிரார்த்திக்கிறேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: திரைகானம் கேட்கலாம் நேயர்களே. திரைகானத்தில் முதல் பாடலாக ஆகஸ்ட் 16, 1947 திரைப்படத்திலிருந்து சீன் ரோல்டன் பாடிய பாடல்

0: விளம்பரங்களை தொடர்ந்து திரைக்கானம் தொடரும். நேர்களே,
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000,
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
3: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர ஹர சூரியகர்.
4: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7,000 ரூபாய் வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: ஒரு சமவெளி, அங்கு சிந்தும் மழை துளி, சத்தமிட்டு சொல்லும் இந்தியன் நான் என்று. கன்னியாகுமரி கரை, அதை தொட்டு செல்லும் அலை, நித்தம் சொல்லி செல்லும் இந்தியன் நான் என்று. பிரதேசங்கள் வேறு, பேசும் மொழிகள் வேறு, பண்பாடுகள் வேறு, ஆனால் அவையாவும் ஒரே பெயரைத்தான் சொல்லும், இந்தியர் நாம் என்று. இங்கு வீசும் தெண்டலிலும் தேசிய கீதம் ஒலிக்கும், இங்கு இசைக்கும் பாடலிலும் நாட்டுப்பற்றின் உயிர் இருக்கும். இம்மண்ணின் ஒவ்வொரு துகளிலும் ஒரு வீரனின் தியாகம் ஒளிந்திருக்கும். எல்லைகள் நம்மை பிரிக்கலாம், மொழிகள் நம்மை பிரிக்கலாம், ஆனால் ஒரு கொடி உயரும் போது நம் இதயங்கள் மட்டும் ஒரே திசையில் துடிக்கும். அதுதான் இந்தியா, அதுதான் இந்தியா.
1: திரைக்காலத்தில் நிறைவாக மாரி 2 திரைப்படத்திலிருந்து இளையராஜா மானசி பாடிய பாடல் கேட்கலாம்.

0: ஆயிரம் விஜய்களுமாய் விட்டாப்பிள்ளில் வம்பனோட கொம்பன்
1: ஆஃபர்.
0: யாருக்கும் படிக்காம், எப்பொழுதும் படிக்காம், எவிடே இருந்தும் படிக்காம், ஸ்ரீநாராயண குரு ஓபன் யூனிவர்சிட்டியிலுடைய மலையாளத்தில் பரீட்சையும் எழுதாம். கேரள சர்க்காரின் பிரதம ஓபன் யூனிவர்சிட்டி அட்மிஷன் தொடர்ந்து www.stou.ac.in சந்தர்ஷிக்கும். ஸ்ரீநாராயண குரு ஓபன் யூனிவர்சிட்டியில் சேரும் டிகிரி என்ற சொப்னம் யாத்தாத்யமாக்கும்.
2: സ്പൈസ് സ്പോൺസർഡ് പരിപാടി ചൊവ്വ മുതൽ ശനി വരെ വൈകുന്നേരം 5:30, ഞായർ ഉച്ചയ്ക്ക് 2:30.
3: കർഷക ദിനമായ ഓഗസ്റ്റ് 17 തിങ്കളാഴ്ച ഉച്ചയ്ക്ക് 1:00 ആവണി പൊന്നുഞ്ഞാലിൽ അതിഥിയായി എത്തുന്നു ബഹുമാനപ്പെട്ട കേരള സംസ്ഥാന കൃഷി വകുപ്പ് മന്ത്രി കെ സിദ്ദിഖ്. മറക്കാതെ കേൾക്കൂ ആവണി പൊന്നുഞ്ഞാൽ ഓഗസ്റ്റ് 17 തിങ്കളാഴ്ച ഉച്ചയ്ക്ക് 1:00.

0: days. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 4:10. இது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. நேர்கள் கேட்க இருப்பது தேநீர் நேரம்.
2: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹ்சான் ஹை பாரதீய சேனா. ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதீய சேனா. ஹர சங்கட் கா சமாதான் ஹை பாரதீய சேனா. பாரத் கா கௌரவ் ஹை, சுவாபிமான் ஹை பாரதீய சேனா.

0: கட்டுப்படை கட்டணா ஸ்வயமகி கட்டுப்படை பாரதிய சேனா.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: ஆகாஷ்வாணி, நேரம் 5 மணி.
1: ஆகாஷ்வாணி கேட்கும் ஒலியில் எல்லாம். சேர்த்தலை டாக்டர் கே என் ரங்கநாத சர்மா அவர்கள் தனது குழுவினரோடு பாரதி பாடல்களை வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார். தன்னை சுற்றியுள்ள உலகத்தை கவிதை கண்களால் நோக்கி படைப்பாக வடித்த மகா கவிஞன் பாரதி. சுவை, பொருள், வசனம் என எப்படி நோக்கினும் அற்புதத்தை அள்ளித் தருவது அவரது பாடல் வரிகள். மாவீரனின் வீராவேசம், சிறுமை கண்டு பொங்கும் உணர்ச்சி பெருக்கு, பெண் விடுதலைக்கு குரல் தந்தது, காதலனாய் காதலியாய் குழைந்து நெகிழும் மென்மை, குழந்தையாய் கனிந்து நிற்கும் களிப்பு, கடலையும் காற்றையும் மண்ணையும் விண்ணையும் தன் சொல்லால் அளந்தறியும் விந்தை என பாரதியின் பாடல்களின் பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம். சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்புதிது, சோதிமிக்க நவகவிதை, என்னாலும் அழியாத மகா கவிதை என தனது கவிதைகளுக்கு அவரே மதிப்பீடு வழங்கியிருக்கிறார். காலத்தால் அழியாத காவிய கவிஞனின் பாடல்களை இசையோடு இன்றைய நிகழ்ச்சியில் வழங்க இருக்கிறார்கள் சேர்த்தலை டாக்டர் கே என் ரங்கநாத சர்மா அவர்கள் குழுவினரோடு. மகாகவி பாரதியாரின் பாடல்கள் கேட்கும் ஒலியிலெல்லாம் சிறப்பு இசை நிகழ்ச்சியில் சேர்த்தலை டாக்டர் கே என் ரங்கநாத சர்மா அவர்களுடன் அக்ஷய் பத்மநாபன், சந்தோஷ் சுப்பிரமணியன், எம் சரண்யா, சுவாதி ரங்கநாத் இவர்கள் அனைவரும் உடன் பாடுகிறார்கள். சிதம்பரம் ஜி பத்ரிநாத் அவர்கள் வயலின், ஆர் அதுல்குமார் அவர்கள் புல்லாங்குழல், சாலை லட்சணா அவர்கள் வீணை, தஞ்சாவூர் கே முருகபூபதி அவர்கள் மிருதங்கம், எஸ் வெங்கட்ராமன் அவர்கள் கஞ்சிரா, என் குருபிரசாத் அவர்கள் கடம், கே காசிநாதன் அவர்கள் தம்புரா. முதலில் கணபதி தாளை கருத்திடை வைப்போம். அனைத்தையும் அருளும் கற்பக கடவுளான விநாயகர் பகையையும் நோயையும் தீர்த்தருளுவார், அகக்கண்ணை ஒளிபெறச் செய்வார், வேண்டும் வரங்களை தந்தருள்வார், அச்சத்தை நீக்கி அமைதியை அருள்வார், மனசஞ்சலத்தை போக்கி மகிழ்வான வாழ்வை அருளும் விநாயகனை போற்றுகிறது இந்த பாடல். கணபதி தாளை கருத்திடை வைப்போம். நாட்டை ராகம் ஆதி தாளம்.

ஆனைமுகனை வணங்கிய அந்த பாடலை தொடர்கிறது. சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா. தன் கற்பனையில் உதித்த கண்ணம்மாவின் அழகையும் பண்புகளையும் உவமைகளோடு தன் கவிதைகளில் வடிக்கின்றார் பாரதி. வெண் இளவு நீ எனக்கு, பேசுபொருள் நீ எனக்கு, உலக இன்பமெல்லாம் ஓர் உருவமாய் அமைந்தாய் என அவள் புகழை பாடுகிறார். பாரதியின் பிரபலமான கண்ணம்மா பாடல்களில் ஒன்றான இந்த பாடலை ஆபேரி, பெஹாக், கானடா ராகங்களில் ராக மாளிகையாக இப்போது கேட்டு ரசிப்போம். சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா. ஆதி தாளம் திஸ்ர நடை.

மனம் கவர்ந்த அந்த ராக மாளிகையை தொடர்கிறது சாகா வரம் அருள்வாய் ராமா. பஞ்சபூதங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளான ஸ்ரீராமபிரானின் பாத கமலங்களை சரணடைபவர்களுக்கு அமுதம் போன்ற சாகா வரத்தை அருள்வார் என இந்த பாடலின் வழி நம்பிக்கையை நம்முள் விதைக்கிறான் மகாகவி. சாகா வரம் அருள்வாய் ராமா, ராகம் கல்யாண வசந்தம், ஆதி தாளம்.

கேட்கும் ஒலியில் எல்லாம் சிறப்பு இசை நிகழ்ச்சியில் அடுத்து காணி நிலம் வேண்டும். எமக்கு தொழில் கவிதை என தனது வாழ்வின் நோக்கத்தை வார்த்தைகளில் வெளிப்படுத்தியவன் பாரதி. தனக்கென ஓர் கன உலகை உருவாக்கி வாழ்வதில் கவிஞர்களுக்கே அலாதி இன்பம். அப்படியோர் அற்புத கவிதையில் காணி நிலத்தில் தன்னுடைய கற்பனையை விதைத்து உருவாக்கி பராசக்தியிடம் அந்த வேண்டி அந்த கனவு பயணத்தில் நம்மையும் இணைத்துக் கொள்கிறான் பாரதி. காணி நிலத்தில் அவன் விரும்பியவற்றை ஹுசேனி, நீலாம்பரி, கானடா ராகங்களில் ராக மாளிகையாக இப்பொழுது ரசிப்போம். காணி நிலம் வேண்டும், ஆதி தாளம் திஷ்ட நடை.

கேட்கும் ஒலியில் எல்லாம் மகாகவி பாரதியாரின் பாடல்கள் சிறப்பு இசை நிகழ்ச்சியை அற்புதமான ஒருங்கிணைப்போடு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சேர்த்தலை டாக்டர் கே என் ரங்கநாத சர்மா அவர்களுடன் அக்ஷய் பத்மநாபன், சந்தோஷ் சுப்பிரமணியன், எம் சரண்யா, சுவாதி ரங்கநாத் ஆகியோர் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். சிதம்பரம் ஜி பத்ரிநாத் அவர்கள் வயலின், ஆர் அதுல்குமார் அவர்கள் புல்லாங்குடல், சாலை லட்சணா அவர்கள் வீணை, தஞ்சாவூர் கே முருகபூபதி அவர்கள் மிருதங்கம், எஸ் வெங்கட்ராமன் அவர்கள் கஞ்சிரா, என் குருபிரசாத் அவர்கள் கடம், கே காசிநாதன் அவர்கள் தம்புரா. அடுத்து, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா. பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்பது பாரதிக்கும் தெரியும். தனது வறுமை நிலையை தாண்டி எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கும் இன்பத்தை கொண்டாட தெரிந்த ஓர் மாபெரும் கவிஞனவர். ஞானமும் தெளிவும் ஒருங்கே அமையப் பெற்ற அந்த மகாகவி இறைவனின் படைப்பினை வியக்கின்றான். உள்ளொளி பெருக்கும் அனுபவத்தை அவன் உணர்ந்ததன் வெளிப்பாடே இந்த பாடல். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா. சண்முகப்பிரியா ராகம், ஆதி தாளம்.

தனி ஆவர்தனம் வழங்கி சிறப்பித்தார்கள். தஞ்சாவூர் கே முருகபூபதி அவர்கள் மிருதங்கத்திலும், எஸ் வெங்கட்ராமன் அவர்கள் கஞ்சிராவிலும், என் குரு பிரசாத் அவர்கள் கட்டத்திலும். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் ரசிக்க இருப்பது காக்கை சிறகினிலே நந்தலானா. எண்ணத்திலே இறைவன் வந்து அமர்ந்து விட்டால் காணும் வண்ணத்தில் எல்லாம் அவனே நிறைந்திருப்பான். தன் அகம் நோக்கி குவிந்த பாரதியின் ஆன்மீக வெளிப்பாட்டில் ஆகச்சிறந்த பாடலில் பரம்பொருளுடன் ஒன்றிய அவன் எண்ணம் பரவசமூட்டும் பா வரிகளால் காக்கை சிறகினிலே நந்தலாலா. பிருந்தாவன சாரங்காராகம் ஆதிதாளம்.

கேட்கும் ஒலியில் எல்லாம் சிறப்பு இசை நிகழ்ச்சியில் இனி தொடரும் பாடல் நெஞ்சுக்கு நீதி. பகையின்றி சூதின்றி ஒற்றுமையாய் வாழவும் அல்லது நீங்கி அறம் தழைத்திடவும் நோய்க்கும் விஷத்திற்கும் அஞ்சாத வாழ்வும் தருமாறு அன்னையிடம் விண்ணப்பம் வைக்கிறார். நெஞ்சுக்கு நீதி சிந்துபைரவிராகம் ஆதிதாளம்.

திரு கிளியே கண்ணம்மா. பராசக்தியை குழந்தையாக உருவகப்படுத்தி போற்றி பாராட்டுகிறான் பாரதி. குழந்தையின் ஒவ்வொரு செயலும் தனது அற்புதமான வரிகளின் மூலம் நம் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறான். கண்ணை மூடிக்கொண்டு இந்த பாடலை கேட்டால் அழகாய் பின்னலிட்டு பூச்சூட்டி பாவாடை அணிந்து அலங்கரிக்கப்பட்ட திரு பெண் குழந்தையின் மழலை சொல்லும் குறும்புகளும் நம் மனதில் நிச்சயம் தோன்றும். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, காபி, மான், வசந்தா, மிஸ்ரஜோக், நீலமணி என 5 ராகங்களில் அமைந்த ராக மாளிகையை இப்பொழுது ரசிப்போம். ஆதி தாளம் திஸ்ர நடை.

பாரதி பாடல்களில் முழு நிகழ்ச்சி வடிவமைத்தல் என்பது கடினமானதொரு செயல். கடல் போன்ற அவரது படைப்புகளிலிருந்து எதை தெரிவு செய்வது? ஆனால் ஒவ்வொரு முத்தாக தேர்ந்தெடுத்து அருமையானதொரு விருந்தை படைத்து விட்டார்கள். சேர்த்தலை டாக்டர் கே என் ரங்கநாத சர்மா அவர்களுடன் நிகழ்ச்சியில் அக்ஷய் பத்மநாபன், சந்தோஷ் சுப்பிரமணியன், எம் சரண்யா, ஸ்வாதி ரங்கநாத் ஆகியோர் பாடினார். சிதம்பரம் ஜி பத்ரிநாத் அவர்கள் வயலின், ஆர் அதுல்குமார் அவர்கள் புல்லாங்குடன், சாலை லட்சணா அவர்கள் வீணை, தஞ்சாவூர் கே முருகபூபதி அவர்கள் மிருதங்கம், எஸ் வெங்கட்ராமன் அவர்கள் கஞ்சிரா, என் குருபிரசாத் அவர்கள் கட்டம், கே காசிநாதன் அவர்கள் தம்புரா. நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

அலைவரிசைகள் மற்றும் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் ஆகியவற்றில் ஒலிபரப்பாகும். இன்று மாலை 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:50 செய்தி கதம்பம், 8:00 நாடாளுமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம் ஹிந்தியில் டெய்லி அஞ்சல், 8:15 80வது சுதந்திர திருநாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் சா ஜோசப் விஜய் அவர்கள் இன்று காலை சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து ஆற்றிய உரை. 9:15 ஸ்பாட்லைட், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். நூறு புள்ளி 1 MHz எஃப்எம் கோல்டு நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனியராகும் பண்டிட் குமார் கந்தர்வா அவர்களின் பாட்டு, தொடர்ந்து ஷம்பு பிரசாத் பவார் அவர்களின் பாட்டு, 4:10 பொங்குமங்கலம் தாம்பரம் ஜி சண்முகம் அவர்களின் நாகேஸ்வர இசை, துசி எம் குமரன் அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஹாத் சவேரே, 8:30 திரைகானம், 9:00 இசைப்பெட்டகம், வாலட்டி வெங்கடேஸ்வரலு அவர்களின் பாட்டு, அம்புலு முரளி கிருஷ்ணா அவர்கள் வயலின், தண்டமுடி ராமமோகன ராவ் அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, 12:00 திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர், வி வத்சலா அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 முதல் 4:00 வரை திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:25 ரோஸ்கா சமாச்சார், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:30 பரிக்ரமா டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை, சி வி சுதாகர் அவர்களின் புல்லாங்குழல் இசை, சி வி கிருஷ்ண சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், கும்பகோணம் ஏ சரவணன் அவர்கள் மிருதங்கம், பி கிரிதரி பிரசாத் அவர்கள் கஞ்சிரா, 6:05 நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு இந்து சமய அறநிலைத்துறையின் பணியாற்றி ஓய்வு பெற்ற துணை ஆணையர் பி தனபால் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள், 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 அகில பாரத நாடகம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: மரத்தை வச்சவங்க மட்டும் இல்லைங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
1: மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர்.
0: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட்பண்பில்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு 9 கோள்கள்ல ஒன்னா பூமி இருக்கலாம், ஆனா அந்த கோளுக்குள்ள ஒரு ஆள் கூட இருக்க மாட்டோம்.
1: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: வணக்கம், நான் கட்டாகுஸ்தி பட இயக்குனர் செல்லா ஐயாவை பேசுறேன். நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.

0: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. தி நேஷன் இஸ் செலிபிரேட்டிங் தி 80th இண்டிபெண்டன்ஸ் டே டுடே. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி லெட் தி செலிபிரேஷன்ஸ் ஆட் தி ஐகானிக் ரெட் ஃபோர்ட் இன் டெல்லி. தி நேஷனல் ஃபிளாக் வாஸ் ஹோய்ஸ்டட் இன் சிங்க்ரனைசேஷன் வித் தி 21 கன் சலூட். The celebrations this year commemorates Yuva Shakti, acknowledging the contribution of young India in building a Viksit Bharat by 2047. Addressing the nation from the ramparts of Red Fort, Prime Minister Modi said that for the first time since independence, Vande Mataram is echoing from the Red Fort.
1: Azadi ke baad 15 August Lal Kile par pehli baar Vande Mataram goonj raha hai.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: திரைகானம் கேட்கலாம். முதல் பாடலாக நெற்றிக்கண் திரைப்படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் கிரீஷ் பாடிய பாடல்.

0: लक्ष्य सोलर पावर से बिजली बिल जीरो करने का भी है.
1: நம்ம பிரதமர் சொன்னதால தான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: விளம்பரங்களை தொடர்ந்து திரைகாணம் கேட்கலாம் நேர்களே.
1: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
3: பாரத் சர்க்கார் கா

அன்னபூர்ணி திரைப்படத்திலிருந்து ஹரிணி பாடிய பாடல் கேட்டீர்கள். அடுத்து சித்தா திரைப்படத்திலிருந்து பிரதீப் குமார் கார்த்திகா வைத்தியநாதன் பாடிய பாடல் கேட்கலாம்.

இந்து சமவெளி, அங்கு சிந்தும் மழை துளி, சத்தமிட்டு சொல்லும் இந்தியன் நான் என்று. கன்னியாகுமரி கரை அதை தொட்டு செல்லும் அலை, நித்தம் சொல்லி செல்லும் இந்தியன் நான் என்று. பிரதேசங்கள் வேறு, பேசும் மொழிகள் வேறு, பண்பாடுகள் வேறு, ஆனால் அவையாவும் ஒரே பெயரைத்தான் சொல்லும் இந்தியர் நாம் என்று. இங்கு வீசும் தெண்டலிலும் தேசிய கீதம் ஒலிக்கும்.

இங்கு இசைக்கும் பாடலிலும் நாட்டுப்பற்றின் உயிர் இருக்கும். இம்மண்ணின் ஒவ்வொரு துகளிலும் ஒரு வீரனின் தியாகம் ஒளிந்திருக்கும். எல்லைகள் நம்மை பிரிக்கலாம், மொழிகள் நம்மை பிரிக்கலாம், ஆனால் ஒரு கொடி உயரும் போது நம் இதயங்கள் மட்டும் ஒரே திசையில் துடிக்கும். அதுதான் இந்தியா, அதுதான் இந்தியா.

0: திரைகணம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நேரம் 7:50.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி சென்னையில் உள்ள அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பு இடம்பெறுகிறது. 80வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சரக்கு சேவை மற்றும் மத்திய கலால் வரித்துறை தலைமை அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார் தலைமை ஆணையர் திரு விமலநாதன்.
2: 64,218 crore in 2025-26, an increase of nearly 14,345 crore, close to 29% over 3 years. This steady climb reflects a widening tax base and a strengthening compliance culture built brick by brick. In the spirit of transparency, this day demands. I must also flag that our collection up to June this year have moderated compared to the same period last year. I say this not to dampen today's celebration, but as an honest call to action to intensify our compliance outreach and enforcement in the months ahead, so that we return firmly to the growth trajectory the zone has demonstrated. It also reflects the commitment to simplify tax system by implementing GST 2.0, which rationalized the tax

0: Across various sectors like automobile, insurance, cement, etc. This is with a vision to ensure accountable and responsible tax administration.
1: 80th சுதந்திர தின விழா சென்னை பெரம்பூர் ரயில்வே ஸ்டேடியத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் திரு சுப்பாராவ் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செய்தார்.
2: Behind every achievement that I have spoken about today is the hard work of thousands of railway employees and ably supported by their families. Railway functions round the clock every single day of the year. Let us continue to work with integrity, professionalism, compassion and a spirit of innovation. Let us remember that every passenger who boards our train places trust on us. Let us honor the trust every day. With the collective strength of our railway family, I am confident the Southern Railway will continue to scale greater heights and contribute even more to the progress of our nation.
1: பாரத மிகுமின் நிறுவனத்தின் சென்னை தெற்கு மண்டலம் சார்பாக நடைபெற்ற விழாவில் அதன் நிர்வாக இயக்குநர் திரு வினோத் ஜேக்கப் சாம் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றுகையில்
3: Viksit Bharat 2047 becomes a reality. VHL has been doing a lot of things in that direction. We are improving on technology. We also have a target of net zero by 2070. We are trying as a country as a whole is trying to become net zero carbon emissions by 2070. How do we achieve that? You must be knowing already that our renewable energy target has already crossed more than 50% of the total installed capacity. This was unthinkable till a few years ago. We have around 550 gigawatts of installed capacity, out of which the renewable energy has crossed more than 50 to 53%, and it is increasing. And we have a target of 500 gigawatt of renewable energy installation by 2035. So BHL also is trying to ride that wave and get more orders. At the same time, BHL is doing several other initiatives for diversification. You must have heard of the National Green Hydrogen Mission. BHL is trying to be a part of the Green Hydrogen Mission, be a part of the hydrogen economy, which is probably the future of the world.
1: சென்னை தண்டையார்பேட்டை MPT மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின கொண்டாட்ட விழாவில் சிறப்பு விருந்தினராக சென்னை துறைமுக ஆணையத்தின் தலைவர் திரு சச்சின் சரச்சந்திர குர்வே தேசிய கொடியேற்றி உரையாற்றினார்.
4: We bow our heads in gratitude to the countless freedom fighters whose courage, determination and sacrifice gave us the freedom that we cherish today. India's maritime sector stands at the forefront of our nation's economic transformation. Under the visionary leadership of the Government of India and the Ministry of Ports, Shipping and Waterways, Chennai Port crossed the 50 million ton mark on the 12th February 2026. I extend my sincere appreciation to each and every stakeholder whose hard work has enabled Chennai Port to continue serving the nation with excellence. On this auspicious occasion of Independence Day, let us renew our commitment to innovation, integrity, sustainability and service. Together, let us build a smarter, greener, more efficient and globally competitive Chennai Port, contributing to India's vision of becoming a leading maritime nation and achieving the global of Viksit Bharat by 2047. Onra Gainendu, Munetran Kambu, Mindu Enadu India, Sudhanjirat Dina, Nala Vartukar, Nandi Ganakam, Jai.
1: சென்னை சுங்கத்துறை அலுவலகத்தில் 80th சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக சென்னை சுங்கத்துறை முதன்மை ஆணையர் திரு எஸ் கே விமலநாதன் ஐஆர்எஸ் அவர்கள் தேசிய கொடி ஏற்றி உரையாற்றினார்.
0: கஸ்டம்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பில்லர்ஸ் ஆஃப் இந்தியாஸ் எக்கனாமிக் செக்யூரிட்டி. வி ஸ்டாண்ட் அட் தி இன்டர்செக்ஷன் ஆஃப் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன், ரெவென்யூ மொபிலைசேஷன், பார்டர் செக்யூரிட்டி அண்ட் என்போர்ஸ்மெண்ட். எவ்ரி கன்சைன்மெண்ட் தட் வி கிளியர், every genuine importer and exporter that we facilitate, and every attempt at smuggling or commercial fraud that we thwart contributes in its own way to the nation's economic strength. India today is no longer merely a participant in global trade. It has emerged as a major force in the global economy. Our ports, airports, and the logistics infrastructure are gateways through which the aspirations of a growing India connect with the world. Our duty to ensure that these gateways remain secure, efficient, transparent and business friendly. The transformation of customs in recent years has been remarkable. Faceless assessment, Turang customs, டிஜிட்டல் டாக்குமெண்ட்

0: ஆக்மெண்டேஷன், டேட்டா அனாலிட்டிக்ஸ், லெட் அஸ் ஒர்க் டுகெதர் டு மேக் அவர் போர்ட்ஸ் அண்ட் ஏர்போர்ட்ஸ் நாட் ஓன்லி கேட்வேஸ் டு அவர் கண்ட்ரி பட் கேட்வேஸ் டு அ ஸ்ட்ராங்கர், மோர் ப்ராஸ்பரஸ் அண்ட் மோர் செக்யூர் இந்தியா. மே அவர் நேஷன் கண்டினியூ டு ப்ராக்ரஸ், ப்ராஸ்பர் அண்ட் இன்ஸ்பயர் த வேர்ல்ட்.
1: சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னை ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலையின் பொது மேலாளர் திரு மணீஷ் அகர்வால் ICF விளையாட்டு மைதானத்தில் கொடியேற்றி பின் உரையாற்றினார்.
2: Our achievements on the production front are well supported by robust finance, meticulous procurement, infrastructure development and IT solutions. In FY 25-26, our stores department managed 6190 purchase orders worth ₹11,925 crores, including 3,257 orders placed on MSE firms valued at ₹3,090 crores. We surpassed our scrap sales target in year 25-26, realizing ₹41.5 crores against a target of ₹27 crores, which is remarkable. I am confident with the support and technical acumen of all officers, supervisors and staff, ICF will be able to scale greater heights in the years to come.
1: சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார் சென்னை மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி திரு விஜயகுமார். இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் அவர் பேசுகையில்,
3: நம் நாடு சுதந்திரம் பெற்று 80 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது. நாம் அனைவரும் ஒன்றாக பாடுபட்டு நம் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் மென்மேலும் உழைக்க கடமைப்பட்டுள்ளோம். விக்சித் பாரதம் 2047 என்ற இலக்கினை நோக்கி நாம் பயணிக்க வேண்டிய தருணம் இது. இதற்காக நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து பாடுபட்டு நம்முடைய நாட்டின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் ஊன்றுகோலாக இருப்போமாக.
1: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

80வது சுதந்திர திருநாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் ச ஜோசப் விஜய் அவர்கள் இன்று காலை சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து ஆற்றிய உரை.

தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர்கள், நீதியரசர்கள், எம்எல்ஏஸ், எம்பிஸ், உள்ளாட்சி பிரதிநிதிகள், தலைமை செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், நம்ம தாய் நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று இன்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்கிற தியாகிகள், தற்போது குடும்ப ஓய்வூதியம் பெற்று வரும் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுதாரர்கள், டிஜிபி உள்ளிட்ட அனைத்து காவல்துறை அதிகாரிகள், முப்படைகளை சேர்ந்த அலுவலர்கள், வீரர்கள், சிறப்பு விருந்தினர்கள், இன்றைக்கி இந்த சுதந்திர தினத்தில் கோட்டையில் கொடியேற்றுறதை பார்க்க வந்திருக்கிற பொதுமக்களுக்கும், இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்களுக்கும், மாணவ மாணவிகளுக்கும், அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள், என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். தங்களுடைய உயிரை, உடமையை, வாழ்க்கையை எல்லாம் இழந்துட்டு நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள்,

அதில் பிரபலமானவர்கள் மற்றும் பேர் தெரியாதவங்க அப்படின்னு இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும், ஏன் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வீர வணக்கங்கள். நம்மளை ஒரு அடிமை மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே மக்கள் மத்தியில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒற்றுமை ஒன்று வர ஆரம்பிக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி யோசித்து ஒன்று சேர ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒன்று சேர்ற இடத்துல தான் சாதி உடையும், மதம் உடையும், மொழி இனம் இந்த மாதிரி எல்லாமே உடஞ்சி நொறுங்கும். அப்படி உடஞ்சி நொறுங்கிற இடத்துல தான் கிடைக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். அதுதான் நம்ம மகாத்மா காந்திஜி அவர்கள் அவங்களுடைய தலைமையில் 1947 இதே இந்த ஆகஸ்ட் 15 நமக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சிது. இன்றைக்கி நம்ம எல்லாரும் அந்த சுதந்திரத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு படிப்படியாக டெவலப் ஆகி வந்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த டெவலப்மெண்ட்ஸை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டியது நம்ம எல்லாருடைய ஒரு கடமையும் கூட. இந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டை லஞ்சத்துலேருந்து ஊழல்லேருந்து காப்பாற்றுறதும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலைக்கு சமமான ஒரு விஷயந்தான். அதை நோக்கி தான் நம்ம அரசும் செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த 386 பழமையான இந்த கோட்டையில் இங்கே மேலே ஏறி வந்து இந்த 80வது சுதந்திர தின நாளில் நம்ம நாட்டோட தேசிய கொடியை ஏற்றி வச்சு இன்றைக்கி இந்த விழாவில் என்னை பேசவும் வச்சுருக்கிறீங்க. அதுக்காக உலகம் முழுவதும் இருக்கிற என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஜென்சி இளம் சிங்கப்படை தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்பாட்டை அடிப்படையாக வச்சு தான் நம்ம தமிழ்நாட்டை லஞ்ச லாவண்யமற்ற போதைப் பொருள் கலாச்சாரம் இல்லாத பெண்கள் பாதுகாப்பு சமூக நீதி அடிப்படையில் ஒரு வெளிப்படையான ஒரு உண்மையான ஒரு நேர்மையான ஒரு நிர்வாகமாக இதை நாம் செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். பொது வாழ்வில் சமரசம் இருக்கவே கூடாது. மக்கள் நலன் தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழக அரசு செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதே அடிப்படையில் தான் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள்லையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நிர்வாக ரீதியாக ஒத்துழைப்போடு இருக்கிறோம். பட் அட் த சேம் டைம் நம்ம தமிழ்நாடு கொள்கைகள்னு வந்துட்டால் மாநில உரிமைகளுக்கு எதிரான முடிவுகள்லையும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகள்லையும் சரி நம்ம டிவிகே அரசு எப்பவுமே எதிர்க்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறையா திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் எதெல்லாம் வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெயலலிதா மேடம் கொண்டு வந்த அம்மா உணவகம் திட்டம், அது இன்னும் மெருகேற்றி கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது மாதிரி காலை உணவு திட்டம், அதையும் இன்னும் விரிவுபடுத்தி 6th standard-லேருந்து 8th standard வரைக்கும் அதையும் விரிவுபடுத்தி வர செப்டம்பர் 17 பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அதை தொடங்க இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய அரசு, உங்களுடைய அரசு வந்து இந்த 3 ஆகுது. இந்த 3 விவசாயிகளின் பயிர்க்கடன் ₹5,932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்திற்கு ₹134.83 கோடி வழங்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு நிதியுடன் ₹12,642 கோடியில் 125 வேலைவாய்ப்பு திட்டம் மற்றும் ஜல்ஜீவன் குடிநீர் திட்டம் ₹18,123.05 கோடியில் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் சேவைக்கு நலம் AI செயலி கொண்டு வரப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 15 தாய் மாமன் தங்கமோதிர திட்டம் ₹755.83 கோடியில் தொடங்கப்பட உள்ளது. மக்களின் போக்குவரத்திற்கு ₹127.21 கோடியில் 300 புதிய பஸ்கள் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மதுப்பழக்கத்தை குறைத்திடும் வகையில் முதற்கட்டமாக 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன. வெளிப்படையான நிர்வாகத்திற்காக நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கணினி மயமாக்கப்பட்ட நிர்வாகம் செயல்பாட்டில் உள்ளது. முன்னெப்போதும் இல்லாத ஆளில்லா பத்திரப்பதிவு செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளது. கோயில் நிலங்கள் கணக்கெடுக்கப்பட்டு அனைவருக்கும் தெரியுமாறு ஆன்லைனில் ஏற்றப்படுகிறது. வருவாய்த்துறையில் அனைத்து சான்றிதழ்களும் 15 வழங்கப்படுகிறது. லஞ்சம் வாங்குவதை புகார் செய்ய புதிய வாட்ஸ்அப் எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் வருமானம் தனிநபருக்கு செல்வது தடுக்கப்பட்டுள்ளது.

அனைத்து துறைகளிலும் லஞ்சம் ஊழல் ஒழிக்க தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கனிம பயன்பாடு முறைப்படுத்தப்பட்டு நவீன தொழில்நுட்ப உதவியுடன் விநியோகிக்கப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஜூன் மாதம் 29-30 நடந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மாநாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவு போட்டிருக்கிறோம். அரசு அலுவலகங்கள், காவல் நிலையங்களும் மக்களுக்கான சேவை மையங்களாக மாறணும்னு வலியுறுத்தி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு வர்ற மக்களுக்கு அவங்க குறைகளை தீர்க்கறதுக்கும் தேவையான தகவல்களை பெறுவதற்கும் நலத்திட்ட உதவிகள் பெற கவர்மெண்ட் ஆஃபீஸை தேடி வர்றப்போ அவர்கள் மிகவும் கண்ணியமாக நடத்தப்படணும். மக்களை கனிவாக அன்பாக நடத்தணும்னு சொல்லியிருக்கிறோம். மக்களை அலைய விடக்கூடாது, கோரிக்கைகளை நல்லபடியாக ஆராய்ஞ்சி சரியான வழியில் தீர்வை தர சொல்லியிருக்கிறோம். சுதந்திர போராட்ட தியாகிகள் தங்கள் உயிரை தியாகம் செஞ்சு கிடைச்ச சுதந்திரம் மிக சிலருக்கான சுதந்திரமாக மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் சுய மரியாதை, சம உரிமை, சம வாய்ப்பு மற்றும் கண்ணியமான வாழ்க்கையை வழங்கும் உண்மையான மக்கள் சுதந்திரமாக இருக்கணுங்கிறதே எல்லாரோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அதை நிறைவேற்றுற பொறுப்பும் நம்மளோடது தான். தமிழ்நாட்டு மக்களோடு இணைஞ்சு தமிழகத்தை இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாகவும் உலக அளவில் வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை 2036 ஆண்டுக்குள் $1.5 trillion உயர்த்திட நாம் உறுதியேற்போம். மக்களே, எல்லோரும் ஓட்டு போட்டுட்டோம். உங்கள் அண்ணனை, உங்கள் தம்பியை, உங்கள் பிள்ளைய எல்லோரும் ஜெயிக்க வச்சு முதலமைச்சராக ஆக்கிட்டோம். அதனால் நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி யாரும் ஒதுங்கி போயிடாதீங்க. இனிமே தான் நீங்கள் நம்மளோடவே கூடவே இருக்கணும். உறுதியாக நம்ம அரசோடவே கூட இருக்கணும். அப்போ தான் உங்களுக்காக இருக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் என்னால் செயல்படுத்த முடியும். 8 கோடி பேரோட அந்த பிரதிநிதி தான் முதலமைச்சர் பதவின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், மக்கள் தான் ஆட்சியாளர்கள். இங்கே நான் எல்லாருமே, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மக்களோட சர்வன்ஸ். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ வாங்க, எல்லாருமா சேர்ந்து நம்ம கடமையை சேர்ந்து செய்வோம். நம்ம அரசுக்கு எதிரான சக்திகளையும் சரி, சதிகளையும் சரி முறியடிப்போம். நீங்கள் எல்லோரும் நம்மளோடு இருக்கும்போது எனக்கு வேறு என்னங்க கவலை. நல்லதை மட்டுமே நோக்கி நகருவோம். அப்படி நல்லதை மட்டுமே நோக்கி நகரும் உங்கள் அரசு உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் நல்ல சிறிய புதிய அறிவிப்புகளை அறிவிக்க இருக்கிறோம். அதில் ஒரு சிலதை மட்டும் இங்கே நான் வந்து படிக்கிறேன். ஒன்று, தாய்நாட்டிற்காக தன்னலமற்ற தியாகம் செய்து நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக அரும்பாடுபட்ட முன்னாள் படைவீரர்களின் நலன் கருதி அவர்களது 2 மகள்களுக்கும் வழங்கப்படும் திருமண நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 2, மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படைவீரர் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர நிதியுதவி 5,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 3, மாநில அரசால் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 4, மாநில அரசால் விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 5, வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் வாவு சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இவற்றிற்கான அரசாணைகள் அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. ஐ ஒன்ஸ் அகெயின் எக்ஸ்டெண்ட் மை ரெஸ்பெக்ட்ஃபுல் கிரீட்டிங்ஸ் அண்ட் சல்யூட் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு ஹூ ஹாஸ் புரோக்கன் த காஸ்ட் அண்ட் ரிலீஜியஸ் கன்சிடரேஷன்ஸ் ரிஜெக்டிங் மணி அண்ட் மசில் பவர் அண்ட் கேவ் அஸ் அன் ஓவர்வெல்மிங் சப்போர்ட் டு எஸ்டாப்ளிஷ் பீப்புள் சென்ட்ரிக் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் கவர்மெண்ட். வி ஆர் ஆன் அ மிஷன் மோட் டு அச்சீவ் corruption free government. We want our people to develop zero tolerance towards corruption, and we appeal to the officials and the people of Tamil Nadu to make our state corruption free. Iniki inda viravala parisu vaanga pora paraattugalai vaanga pora virudugalai vaanga pora anivarukkum enudaiya vaazhthukalai therivichikiren. இந்த விழாவை ரொம்ப அழகாக ஏற்பாடு செஞ்ச பொது

பொதுத்துறை செயலாளர் அவர்களோடு சேர்ந்து அலுவலர்களுக்கும் காலையிலேயே இந்த ப்ராக்டிஸ் பண்ணி சிறப்பான பரேட் நடத்திய காவல்துறை நண்பர்களுக்கும், இந்த விழாவை ரொம்ப பாதுகாப்பாக நடத்திய காவல்துறை அதிகாரிகளுக்கும், ஊடகத்துறை நண்பர்களுக்கும், சமூக ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கான்ஃபிடண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.

0: 80வது சுதந்திர திருநாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் ச ஜோசப் விஜய் அவர்கள் இன்று காலை சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து ஆற்றிய உரை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
1: தேசபக்தி பாடல்கள் கேட்கலாம்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 9:30. ஆகாஷ்வாணி எண்பதாவது சுதந்திர தினத்தை ஒட்டி இன்று காலை புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம்

எனதருமை நாட்டு மக்களே, இன்று நாம் அனைவரும் 80வது சுதந்திர திருநாளை கொண்டாடுகிறோம். இன்று அனைத்து இதயங்களின் துடிப்பு வந்தே மாதரம் முழக்கத்தில் எதிரொலிக்கின்றது. இன்று அனைத்து இல்லங்களிலும் மூவண்ணக்குடி, அனைத்து மனங்களிலும் மூவண்ணக்குடி, மேலும் தேசம் உற்சாகம் மற்றும் ஊக்கத்தோடு புதிய உறுதிப்பாடுகளை தாங்கி இன்று முன்னேறி கொண்டிருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் சுதந்திர திருநாளின் பல பல நல்வாழ்த்துக்கள். தேசம் என்று மகத்தான மைந்தர்களை நினைவில் கொள்கின்றது. அவர்கள்தான் தேசத்தின் சுதந்திரத்திற்காக தியாகம், உயிர் தியாகம் புரிந்திருக்கின்றார்கள், தங்களை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். தங்களுடைய தவம், தியாகம் மற்றும் உயிர் தியாகம் வாயிலாக சுதந்திரத்தின் ஒரே இலக்கை மனதிலே தாங்கி தங்களுடைய மொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணித்திருக்கிறார்கள். வணக்கத்திற்குரிய அண்ணல் அவர்கள், அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்கள் உயிர் தியாகத்தின் மகத்தான பாரம்பரியத்தை உயிர் தழச் செய்யும் மகத்தான புரட்சியாளர்களுக்கு இன்று நான் சிரத்தையுடனான அஞ்சலியை செலுத்துகின்றேன். இன்று இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இது ஒரு வரலாற்று பூர்வமான கணமாகும். சுதந்திரத்திற்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்று செங்கோட்டையிலிருந்து முதன்முறையாக வந்தே மாதரம் எதிரொலிக்கின்றது. இன்று தேசத்தின் குடிமக்கள் வந்தே மாதரத்தின் 150வது

ஆண்டினை கொண்டாடும் வேளையில் இதைவிட சிறப்பான சந்தர்ப்பம் வேறு என்னவாக இருக்க முடியும்? எனதருமை நாட்டு மக்களே, கடந்த நாட்களிலே தேசத்தின் சில பாகங்களிலே வெள்ளத்தின் சீற்றம் காணப்பட்டது. நிலநடுக்கத்தின் பயங்கரத்தை காண முடிந்தது. பல குடும்பங்கள் பாதிப்புக்கு உள்ளாகின. அவர்களின் துக்கம் துயரத்தை நாம் நன்றாகவே அனுபவித்தோம். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் ஆறுதல் அளிக்கின்றேன். அதாவது நாங்கள் மற்றும் தேசம் முழுவதும் அவர்களுக்கு துணையாக நிற்கின்றது. எனதருமை நாட்டு மக்களே, எந்த ஒரு தேசமும் எப்போது மகோன்னதமாக ஆகிறது என்றால் தனது உறுதிப்பாடுகளை நிறைவேற்றும் போதுதான். அப்போது தனது கனவுகள், தனது உறுதிப்பாடுகள், மேலும் தனது வல்லமையின் துணையாலே முன்னேறுகின்றது. எனது நாட்டு மக்களே, நாம் சிறிய கனவுகளால் நிறைவடைய போகின்றவர்கள் அல்ல. நாம் பெரிய கனவுகள். ஏனென்றால் பெரிய கனவுகள் நமது எண்ணப்பாட்டையும் விரிவடைய செய்கின்றது, நமது எண்ணங்களின் வீச்சை ஆழமாகவும் ஆக்கச் செய்கின்றது. நமது உறுதிப்பாடுகள் உறுதியானவையாக இருக்க வேண்டும். உறுதிப்பாடுகள் உறுதியானவையாக இருக்கும் போது இடர்பாடுகளிலிருந்து, சங்கடங்களுக்கு இடையிலிருந்து தேசத்தை மீட்டெடுக்க வல்லமை தாமே வெளிப்பட்டு ஒளிர்கின்றது. எனக்கு உவப்பான நாட்டு மக்களே, நமது உறுதிப்பாடுகளும் கூட பெரியவையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கனவுகள் உயர்வானவையாக இருக்கும் போது, உறுதிப்பாடுகள் உயர்ந்திருக்கும் போது, அப்போது நமது வல்லமையின் வீச்சும் பலப்படுகின்றது, நமது முயற்சிகளின் உயரங்களும் ஓங்குகின்றது. அப்போதுதான் நம்மால் கனவுகளை மெய்ப்பிக்க செய்ய முடியும். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, இந்த பாரதமும் கூட ஒரு மிகப்பெரிய கனவினை கண்டிருக்கின்றது. திடமான உறுதிப்பாட்டுடன் இதை கண்டது. புதிய உயரங்களை முத்தமிட பார்த்திருக்கிறது. அந்த கனவு என்ன தெரியுமா? சுதந்திரத்தின் நூறாண்டுகளாகும் வேளையிலே, 2047 ஆண்டினிலே நாம் வளர்ந்த பாரதம் படைத்தே தீருவோம். 140 கோடி நாட்டு மக்களின் வல்லமையின் துணையாலே இந்த லட்சியத்தை நாம் அடைந்தே ஆக வேண்டும். மேலும் உலகத்தின் மிகப்பெரிய மக்கட்தொகை கொண்ட தேசம் வளர்ந்த நாடாகும் உறுதிப்பாட்டை மேற்கொள்ளும் போது, அப்போது உலகின் பார்வையிலுமே கூட நமது சாகசத்தை அடையாளப்படுத்தி காட்டுகின்றது. உலகம் நம்மை காணும் கண்ணோட்டத்திலே மாறுதல் ஏற்படும் கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறது. எனதருமை நாட்டு மக்களே, இதை நான் ஒன்றும் சும்மா சொல்லவில்லை. கடந்த 12 ஆண்டுகளிலே தேசத்தின் கோடானு கோடி மக்கள், தலித்துகளோ, பாதிக்கப்பட்டவர்களோ, பிற்படுத்தப்பட்டவர்களோ, பழங்குடியினத்தவரோ, கிராமத்தில் வசிப்பவரோ, நகரில் வசிப்பவரோ, ஏழைகளோ, மத்திய தட்டவரோ, இளைஞரோ, முதியவரோ, பெண்களோ, ஆடவர்களோ, வடக்கோ, தெற்கோ, கிழக்கோ, மேற்கோ, எந்த திசையாக இருந்தாலும் அனைவரும் கடந்த 12 ஆண்டுகளிலே ஒரு உறுதிப்பாட்டுடனே, அர்ப்பணிப்பு உணர்வோடு தேசத்தை புதிய சிகரங்களுக்கு கொண்டு செல்வதிலே அனைத்து விதமான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அவர்களின் முயற்சிகளை மிகுந்த மரியாதையுடன் நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். அதன் விளைவாகவே இத்தனை குறைவான நேரத்திலே 25 கோடி நாட்டு மக்கள் ஏழ்மையை தோற்கடித்து ஏழ்மையிலிருந்து வெளிவந்திருக்கிறார்கள்.

இந்த நாட்டு மக்களின் முயற்சியின் விளைவாகவே நாம் ஒரு காலத்தில் கடைநிலை 5 நாடுகளில் இருந்து மாறி 12 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே நாம் ஒரு பெரிய பொருளாதார சக்தியாக விரைவாக முன்னேறும் பொருளாதாரமாக ஆகியிருக்கிறோம். நண்பர்களே, தேசம் விடுதலை அடைந்தது, பல கனவுகளை தாங்கி விடுதலை அடைந்தது. ஆனால் நம்மால் வேகத்தை எட்ட முடியவில்லை, விரைவை அடைய முடியவில்லை. ஆகட்டும், நடக்கட்டும், பார்த்து கொள்ளலாம், பார்க்கலாம், இதிலே ஊறிப்போனோம். 2014 ஆண்டு வந்தபோது உலகம் முழுவதும் நம்மை கடைநிலை 5 நாடுகளிலே பிடித்து தள்ளிவிட்டன. அந்த வேளையிலே கடந்த 12 ஆண்டுகளிலே பாரதம் ஒரு புதிய விரைவை தனதாக்கிக் கொண்டது. விரைவு கதியினிலே நாம் முன்னேற்றம் கண்டுகொண்டிருக்கிறோம். மேலும் தேசத்தின் மக்களின் உறுதிப்பாடு, இனி 140 கோடி நாட்டு மக்களின் வல்லமை பராக்கிரமத்தை தடுப்பதென்பது இயலாத காரியம். அன்பான நாட்டு மக்களே, கடந்த 12 ஆண்டுகளிலே பாதுகாப்பு பொருட்களின் உற்பத்தி கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகரித்திருக்கின்றது. காதி மற்றும் கிராமப் பொருட்களின் உற்பத்தி கிட்டத்தட்ட 5 மடங்கு ஆகியிருக்கிறது. மின்னணு பொருட்களின் தயாரிப்பிலே கிட்டத்தட்ட 7 மடங்கு அதிகரிப்பு. நவீன ரயில் கோச்சுகளின் அமைப்பு 21 மடங்கு அதிகரிப்பு. மொபைல் பேசிகளின் உற்பத்தி 33 மடங்கு அதிகரிப்பு. இது மட்டுமல்ல, நவீன காலத்தை கணக்கில் கொண்டு டிஜிட்டல் மற்றும் புதுமைகள் படைக்கும் வகையிலே நாம் நமது அடையாளத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். இணைய பயன்பாட்டாளர்கள், இணைய கன்சியூமர்கள் கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகரிப்பு. காப்புரிமை வழங்கல் எண்ணிக்கை 4 மடங்கு அதிகரித்திருக்கிறது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை 100 மடங்கு அதிகரிப்பு. சாதாரண மனிதர்களின் வசதிகள் என்பதிலும் கூட நாங்கள் அதே முனைப்போடு பணியாற்றினோம். ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 15 மடங்கு அதிக வேகத்தோடு நாங்கள் குழாய் வழி குடிநீர் இணைப்புகளை ஏற்படுத்தினோம். ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 6 மடங்கு அதிக விரைவாக மக்களுக்கு எரிவாயு இணைப்புகளை அளித்தோம். ஒவ்வொரு ஆண்டும் 4 மடங்கு அதிக வேகத்திலே ஏழைகளுக்கு கழிப்பறை அமைக்கும் பணியை புரிந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் 3 மடங்கு அதிக வேகமாக ஏழைகளுக்கு வீடு வழங்கும் பணியை ஆற்றியிருக்கிறோம். தேசத்திலே ஆளுகையிலே பெரிய மாற்றம் ஏற்பட்டது. ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையிலே நாங்கள் ஒப்புதல்களுக்கு முடிவு கட்டினோம். 100,000 எண்ணிக்கையிலே பழைய சட்டங்களுக்கு முடிவு கட்டினோம். கடந்த 100 ஆண்டின் சட்டங்களை கொண்டு 21 நூற்றாண்டில் முன்னேற்றம் காண முடியாது. நாங்கள் நவீன கட்டமைப்புக்காக மெட்ரோவின் விரிவாக்கத்தை செய்தோம். நாங்கள் பொது போக்குவரத்து அமைப்புகளுக்கு பலம் அளித்தோம். எந்த வேகத்திலே வேலை, எந்த அளவுக்கு வேலை என்றால், இவை அனைத்தும், இந்த வேகம், இந்த விரிவு, இந்த சாதனை சுதந்திரத்திற்கு பிறகு முதன்முறையாக கடந்த 10 ஆண்டுகளிலே காண முடிந்தது. மேலும் இத்தனை சாதனைகள் நம் முன் இருக்கையிலே, இத்தனை வேகத்தை காணுகையிலே நாட்டு மக்களின் வல்லமை ஒவ்வொரு கணமும் வெளிப்படுகின்றது. அந்த வகையிலே 2047 வளர்ந்த நாடாக ஆகும் உறுதிப்பாடு நிறைவேறாமல் இருக்கவே முடியாது. இந்த புள்ளி விவரங்கள் அனைத்தும் என்ன சான்று பகர்கிறது என்றால், அதாவது நாம் முன்னேறி கொண்டிருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, ஆனால் இதற்காக தன்னம்பிக்கை அவசியமாகிறது, சுய மரியாதை அவசியமாகிறது. இதோடு கூடவே கூட தற்சார்பு பாவரதம் ஆவதும் அவசியமாகின்றது. அந்த வகையிலே கடந்த ஆண்டுகளிலே நமது நம்பிக்கை என்னவாக இருந்ததென்றால், அதாவது பாரதத்தை நாம் மற்ற நாடுகளை சார்ந்து வாழச் செய்ய முடியாது, நாம் தற்சார்புடையவர்களாக ஆக வேண்டும். உலகத்திலே பல விஷயங்கள் கிடைக்கின்றன, மலிவாக கிடைக்கின்றன, விரைவாக கிடைக்கின்றன. ஆனால் இவற்றால் நமது வல்லமையோ பராக்கிரமத்தையோ வளர்த்தெடுக்க முடியாது. இது நமது வல்லமையின் உரைகல்லாகவும் ஆக முடியாது. அந்த வகையிலே நாமும் நமது திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும்.

நமது நலன்களின் பாதுகாப்பை நாமே தான் செய்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே தற்சார்பு பாரதம் என்ற மனவுறுதிப்பாட்டை மிகவும் உறுதிப்பாட்டோடு நாம் தாங்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் தயாரிப்போம், சுதேசி, உள்ளூர் பொருட்களுக்கு ஆதரவு, இந்த அனைத்து துறைகளிலும் கூட இன்று அனைத்து இந்தியர்களின் மனமும் இணைந்து கொண்டிருக்கிறது. என் கனிவான நாட்டு மக்களே, நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை அளிக்கிறேன். குறைகடத்திகள், தேசம் சுதந்திரம் அடைந்த பிறகு உலகிலே குறைகடத்திகள் பற்றி பேசப்பட்டது, நமது நாட்டிலும் கூட பேசப்பட்டது. ஆனால் குறைகடத்திகள் விஷயத்தில் பெரிய திட்டம் முன்னெடுத்து செல்ல முடியவில்லை. மேலும் இன்று நிலைமை என்ன? இன்றைய டிஜிட்டல் உலகினிலே, இன்றைய தொழில்நுட்பத்தினிலே சிப்பின் மகத்துவத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். எந்த ஒரு மின்னணு பொருளாகட்டும், நமது மருத்துவ கருவியாகட்டும், நமது போக்குவரத்து பாதையாகட்டும், அனைத்திலுமே சிப் மிக அவசியமானது. மேலும் இந்த சிப் இல்லாமல் உலகம் தடைப்பட்டு போகும் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே பாரதமானது தற்சார்பை எட்டும் திசையினிலே தனது குறை கடத்தி ஆலை, பெரிய ஆலை, மூன்று குறை கடத்தி ஆலைகளை தொடங்கியிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அங்கே தயாராகும் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படவும் தொடங்கிவிட்டன. நான் நாட்டு மக்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், வரவிருக்கின்ற 7-8 ஆண்டுகளிலே மேலும் 5, 7 அல்லது 8 குறை கடத்தி ஆலைகள் மிகவும் விரைவாக தொடங்கப்பட இருக்கின்றன. இந்த தற்சார்பு பாரதம் வளர்ந்த பாரதத்தை நோக்கிய பயணத்திலே நமக்கு பாதையை அளிக்கும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இதே போன்ற விவாதம் முக்கியமான கனிமங்கள் தொடர்பாகவும் இருக்கிறது. மொத்த தொழில்நுட்பமும் முக்கியமான கனிமங்களையே சார்ந்திருக்கின்றது. பாரதம் இதிலும் கூட தன்னைத்தானே பாதுகாப்பதிலே ஈடுபட்டிருக்கின்றது. இந்த முக்கியமான கனிமங்கள் என்ற லட்சியம் மெய்ப்பட தேசிய முக்கிய கனிமங்களை நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். அண்மையிலே முக்கியமான கனிமங்களின் இடைவெளியை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். பல தேசங்களோடு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றன. உலகின் பல நாடுகள் இப்போது இந்த முக்கியமான கனிமங்கள் திசையிலே பாரதத்தின் மீது நம்பிக்கை கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். எனதருமை நாட்டு மக்களே, அது குறைகடத்திகளாகட்டும், முக்கியமான கனிமங்களாகட்டும், இதை போலவே எந்த தொழில்நுட்பத்தை நோக்கி நாம் பயணிக்கிறோமோ, உலகம் பயணிக்கிறதோ, அதில் எரிசக்தியின் மகத்துவம் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. நாம் எரிசக்தி இல்லாமலே இந்த உலகத்தை இயங்க செய்ய முடியாது. அந்த வகையிலே நாம் சிப்பாகட்டும், ஏஐ ஆகட்டும், தரவு மையங்களாகட்டும், நாம் மிகப்பெரிய அளவிலே எரிசக்தியை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பு, இது நமது காலத்தின் தேவையாகிறது. அந்த வகையிலே நாங்கள் தொடக்கத்தில் இருந்தே இந்த திசையினிலே ஒன்றன் பின் ஒன்றாக பலமான அடிகளை முன்வைத்திருக்கின்றோம். எரிசக்தி பாதுகாப்பின் மிகப்பெரியதொரு ஊடகம் அது அணுசக்தி ஆற்றல், நியூக்ளியர் எனர்ஜி. நாங்கள் நாடாளுமன்றத்தில் அமைதி சட்டத்தை இயற்றி ஒரு புதிய இலக்கை நோக்கி செல்லும் பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். 2047 ஆண்டுக்குள்ளாக நாம் 100 GW அணுசக்தி ஆற்றல் என்ற இலக்கை நோக்கி பயணிக்கிறோம். இந்த தசாப்தத்திலே நாம் 5 புதிய அணுசக்தி ஆலைகளை தொடங்கும் இலக்கை நோக்கி பயணிக்கின்றோம். இந்த ஆண்டிலே பாரதம் ஃபாஸ்ட் பிரீடர் அணுசக்தி தொழில்நுட்பத்திலே வல்லமையை அடைந்து ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கிறது. இதன் காரணமாக அணுசக்தி ஆற்றலிலே தற்சார்பை நோக்கிய திசையினிலே நாம் ஒரு மிகப்பெரிய வெற்றியின் படியை முன்வைத்திருக்கிறோம். எனதருமை நாட்டு மக்களே, பலமுறை ஆதாரங்களின் குறைபாடு காரணமாக தேசம் தடைபடுவதில்லை, ஆனால் தடைபடுவது

இருப்பதற்கான காரணம் குறுகிய கண்ணோட்டம்தான். எண்ணங்கள் தடைப்படும் போது எல்லைகளுக்கு உள்ளே அவை அழுகத் தொடங்குகின்றன. அப்போது நம்மால் நமது வல்லமையை கூட அடையாளம் காண முடிவதில்லை. தேசம் இந்த கச்சா எண்ணெயை சார்ந்திருக்க வேண்டியிருக்கிறது. நமது தவறான எண்ணப்பாடு காரணமாகத்தான் இது. உங்களுக்கு ஒரு விஷயம் ஆச்சரியம் அளிக்கலாம். நாங்கள் கடற்கரையோரத்திலே 99% நமது கரையோர பகுதிகளிலே குறுகிய கண்ணோட்டம் காரணமாக போக தடை விதிக்கப்பட்ட பகுதியாக அறிவித்திருக்கிறோம். நாம் தான் கடலுக்குள்ளே சென்று ஆய்வு மேற்கொள்ளக்கூடாது என்று முடிவெடுத்திருந்தோம். இது எண்ணப்பாட்டின் ஏழ்மை. நாங்கள் இது தொடர முடியாது என்று முடிவெடுத்தோம். நாங்கள் அந்த 99% ஒரு காலத்திலே தடுக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டிருந்ததே அதை நாங்கள் போக தடையில்லாத பகுதியாக தெரிந்து விட்டோம். மேலும் இப்போது கடலுக்கு உள்ளே கூட ஆய்வு மேற்கொள்ள புதிய புதிய களஞ்சியங்களை தேடும் திசையினிலே நாம் சுறுசுறுப்பாயிருக்கிறோம், முயற்சிகள் செய்து வருகிறோம். நாங்கள் கடந்த ஆண்டினிலே இந்த திசையிலே மகத்துவமான அடியெடுத்து கடலை கடைதலுக்கான அறிவிப்பை வெளியிட்டோம். கடந்த நாட்களிலே நாங்கள் 85 கோடி ரூபாய் இந்த பணிக்காக அளித்து பணிகளுக்கு வேகத்தை கூட்டியிருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, எரிசக்தி பாதுகாப்பு என்று நான் கூறும்போது நாம் மாற்று எரிசக்தி ஆதாரங்கள் குறித்தும் கூட முழு சக்தியை செலுத்துவது அவசியமாகிறது. அந்த வகையிலே எரிசக்தியின் சரியான பயன்பாட்டை அதிகரிப்பது என்ற இந்த திசையினிலே பாரதம் விரைவாக பணியாற்றுகிறது. 2014 முன்னால், அதாவது 12 ஆண்டுகளுக்கு முன்னால் நமது தேசத்திலே வெறும் 70 நகரங்களில் மட்டுமே குழாய் வழி எரிவாயு அமைப்பு இருந்தது. குழாய் எரிவாயு அளிக்கப்பட்டது. 12 ஆண்டுகளிலே இந்த 70 நகரங்களை நாங்கள் 700 நகரங்களாக ஆக்கிவிட்டோம். இதன் பெயர்தான் வேகம், இதுதான் விரிவாக்கம். 2014 முன்னால் அதிகபட்சம் 20-22 லட்சம் வீடுகளிலே குழாய் வழி எரிவாயு அளிக்கப்பட்டது. இன்று 1.25 கோடி வீடுகளுக்கு குழாய் வழி எரிவாயு கொண்டு செல்லும் பணி நடந்தேறி வருகிறது. 12 ஆண்டுகளுக்கு முன்னாலே தேசத்திலே சூரிய சக்தியின் திறன் வெறும் 2 GW இருந்தது. 2 GW மட்டுமே. இன்றோ 107 GW நாம் எட்டியிருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, மேலும் ஒரு தகவலை அளிக்கின்றேன். நாங்கள் இதன் ஆதாயங்கள் தேசத்தின் சாமானியர்களுக்கும் மத்திய தட்டவர்களுக்கும் கிடைக்க வேண்டி இந்த திசையிலும் கவனத்தை செலுத்தியிருக்கிறோம். நாங்கள் PM சூரிய சக்தி இல்லம் இலவச மின்சாரம் திட்டத்தை தொடங்கினோம். இன்று எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, மிக குறைவான நேரத்திலே 50 லட்சம் வீடுகளிலே சூரிய சக்தி பணிகள் என்ற புள்ளி விபரத்தை கடந்து விட்டோம். விரைவாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக 1000 கணக்கான இல்லங்களின் மின் கட்டணம் பூஜ்யமாகிவிட்டது. 1000 கணக்கான இல்லங்கள் தங்களுடைய பயன்பாட்டுக்கு மிஞ்சி போன மின்சாரத்தை இன்று விற்பனை செய்து பணம் ஈட்டி வருகின்றார்கள். அனைத்து குடும்பங்களுக்கும் இந்த பணிக்காக 80,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உதவியாக அளிக்கப்பட்டு வருகின்றது. இவற்றின் விளைவாகவே நம்மால் இந்த பணியை நிறைவேற்ற முடிந்தது. எனதருமை நாட்டு மக்களே, உங்களுக்கு இந்த விஷயம் ஆச்சரியத்தை அளிக்கலாம். நமது ரயில்வே இருக்கிறதே, இதன் மின்மயமாக்கல் பணிகள் நமது தேசத்திலே 1925 தொடங்கியது. 1925 மின்மயமாக்கல் பணிகள் தொடங்கினாலும் 90 ஆண்டுகளிலே 1925 தொடங்கி 90 ஆண்டுகளிலே வெறும் 30% மட்டுமே ரயில்களின் மின்மயமாக்கல் நடந்தது. அதாவது 90 ஆண்டுகளிலே 30%. நமது வேகத்தை பாருங்கள். இலக்கை அடைய நமது ஓட்ட

பாருங்கள், நாங்கள் இந்த ஒரு பத்தாண்டுக்குள்ளாகவே 100% பணியை நிறைவேற்றிவிட்டோம். 90 ஆண்டுகளிலே 30%, 10 ஆண்டுகளிலே 70%. இதுதான் பணியாற்றல். இதன் காரணமாக டீசலை நாம் வெளியிலிருந்து கொண்டு வர வேண்டியிருக்கிறது. இது சேமிக்கப்பட்டது. மின்சாரத்தால் நமது ரயில்கள் இயங்கியதால் சுற்றுச்சூழலுக்கு சாதகமானது. எனது அருமை நாட்டு மக்களே, இதோடு நாம் நிற்கவில்லை. நாம் உலகத்தினிலே பின்னடைந்திருக்க விரும்பவில்லை. கடந்த நாட்களிலே நீங்கள் ஒன்றை கேள்விப்பட்டிருக்கலாம், பாரதமானது எரிசக்தியின் ஒரு புதிய துறையையும் எட்டியிருக்கிறது. தேசத்தின் முதல் ஹைட்ரஜனால் இயங்கும் ரயில் தொடங்கப்பட்டது. எனக்கு மகிழ்ச்சியான விஷயம், இது மிகவும் நீளமான ரயிலாகும், அதோடு மிகவும் சக்தி வாய்ந்த ரயிலுமாகும். மேலும் உலகத்திலே ஹைட்ரஜன் ரயில் துறையிலும் பாரதம் தன்னுடைய கொடியினை நாட்டியிருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, கடந்த 10-12 ஆண்டுகளில் நாம் தொடர்ச்சியாக 1947 என்ற இலக்கை அடைய வேண்டி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒன்றன் பின் ஒன்றாக அந்த பணியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். நாம் யோசித்துக் கூட பார்க்கவில்லை. அதாவது நாம் இதிலும் கூட சில இடைஞ்சல்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று. கடந்த 10-12 ஆண்டுகளிலே நாம் பல சங்கடங்களை சந்தித்து வருகிறோம். கொரோனா போன்ற உலகளாவிய பெருந்தொற்று உலகம் முழுவதையும் கவலையிலே ஆழ்த்திவிட்டது. அனைத்து அமைப்புகளும் நிலைகுலைந்து போயின. கொரோனாவிலிருந்து வெளிவந்தோம். போர் என்ற பயங்கரமான பூதம் பற்றிய செய்திகள் வரத் தொடங்கின. ஒரு பக்கம் உக்ரைன், மறுபக்கம் மேற்காசியா, அனைத்து இடங்களிலும் நெருக்கடியான சூழ்நிலை. அது மட்டுமா, தொலைநோக்கு பார்வையில் பலவற்றை கணித்திருக்கின்றார்கள். தேசத்தை பயமுறுத்துவது, தேசத்தை அச்சத்தில் ஆழ்த்துவது, தேசத்தை கவலைக்குள்ளாக்குவது, இதிலே சிலருக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. தடுப்பூசிகள் கிடைக்காது, யாரும் பிழைக்க முடியாது, ஒன்றுமே ஆகப்போவதில்லை. மேற்காசியாவின் நெருக்கடி வந்தது. பெட்ரோல் பம்பிலே பெட்ரோல் கிடைக்காது, எரிவாயு கிடைக்காது, டீசல் கிடைக்காது, உரங்கள் கிடைக்காது. வகை வகையான உதந்திகளை பரப்பினார்கள். பாரத நாட்டவர்களை அச்சத்தில் ஆழ்த்த, கலவரம் ஏற்படுத்த, கவலைக்குள்ளாக மூழ்கடிப்பதில் சிலருக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. ஆனால் தேசமானது கவனித்து விட்டது. அதாவது கடந்த 10-12 ஆண்டுகளின் செம்மையான திட்டங்கள் எப்படி பலனளிக்கிறது என்பதை. மேலும் நாங்கள் இத்தனை பெரிய சங்கடங்களை தாண்டியும் கூட குடிமக்களே கடவுளர்கள் என்ற மந்திரத்தை உள்வாங்கி பாரதம் மேற்கொண்ட தயாரிப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக பல படிகளை மேற்கொண்டோம். இப்படிப்பட்ட சங்கடம் ஏற்படும் என்று நினைத்தும் பார்க்கவில்லை. ஆனால் இந்த சங்கட காலத்திலும் கூட இவை அனைத்தும் உதவிகரமாக இருந்தன. மேலும் இன்று தேசத்திலே எரிவாயு இருக்கிறது, பெட்ரோல் உண்டு, யூரியா உண்டு. நாம் நமது பலத்தின் துணையால் நிற்கிறோம், முன்னேறுகின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, உலகின் இந்த சங்கடங்களின் தாக்கம் அனைவரின் மீதும் இருந்தது. நாம் விதிவிலக்கல்ல. யூரியாவின் விலை உலகிலே ஒரு மூடை 3000 ரூபாய் வரை சென்றது. இன்றும் கூட நமது நாட்டின் விவசாயிகளின் மீது நாம் அந்த சுமையை சுமத்தவில்லை. அரசாங்கம் தன்னுடைய தோள்களிலே அதை சுமந்திருக்கிறது. உலக சந்தைகளிலே மூடை 3000 ரூபாய் என்ற விலைக்கு வாங்குவதை நாம் விவசாயிகளுக்கு வெறும் 300 ரூபாய் விலைக்கு கொடுக்கிறோம். இது மட்டுமல்ல, டிஏபி இன்று உலக சந்தையிலே 5000 ரூபாய் ஆகிவிட்டது. ஆனால் என் நாட்டு விவசாயிக்கு சங்கடம் ஏதும் வரக்கூடாது என்பதற்காக 1350 ரூபாய்க்கு டிஏபியை அளிக்கும் பணியை நாங்கள் செய்து வருகிறோம். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு காலத்திலே நான் தற்சார்பு பாரதம் பற்றி பேசிக் கொண்டிருந்த போது சில நபர்களோ ஏசி அறைகளிலே அமர்ந்து ஆலோசனை கூறும் இவர்கள் அப்போது உலகமயமாக்கத்துக்கு என்னவாகும் என்று வினவினார்கள். ஆனால் உலகமே கவனிக்கிறது, கடந்த 10 ஆண்டுகளிலே உலகமயமாக்கல் என்று கூறுவதையே உலகம் விட்டுவிட்டதாக தோன்றுகிறது. எங்கிருந்த உலகமயமாக்கல் பற்றி பேசுவார்களோ அவர்களே அமைதியாக இருக்கின்றார்கள். உலகின் அனைத்து நாடுகளும் தங்கள் தங்கள் இயல்புக்கு ஏற்ற வகையிலே நடக்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த சங்கடமான காலகட்டத்தில்

திலே சில நபர்களோ தங்களுடைய நிபுணத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையிலே ஆதாரங்களை ஆயுதங்களாக்கும் வகையிலே விளையாடி பார்க்கிறார்கள். உலகம் தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை ஆயுதமாக ஆக்க முனைந்திருக்கிறது. ஆதாரங்களின் ஆயுதமாக்கல், ஆயுதங்களாக பயன்படுத்தல், பெட்ரோல், டீசல், செயற்கை உரங்கள், மருந்துகள், தொழில்நுட்ப சிப்புகள், இது மட்டுமல்ல நிலத்தை கூட ஆயுதமாக்குகின்றார்கள். இத்தகைய காலகட்டத்திலே நாம் தற்சார்பு என்ற மந்திரத்தை தாங்கி 10 ஆண்டுகள் சரியான திசையிலே செல்லாமல் இருந்திருந்தால் நம்மால் கற்பனை கூட செய்திருக்க முடியாது எப்படி இத்தகைய சங்கடங்களை எதிர்கொண்டிருப்போம் என்று. மேலும் நமது தயாரிப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வந்திருக்கின்றது. என் உளம் நிறை நாட்டு மக்களே, இன்னொரு புறத்திலே இந்த பாரதத்தின் கருத்து முழுமையாக வளர்ந்து வருகின்றது. இந்த பாரதம் உலகின் பார்வையிலே ஒரு பலமான மற்றும் மதிப்புமிக்க தேசம் என்ற வகையிலே ஆகி வருகின்றது. பாரதத்திடம் திடமான அரசியல் ரீதியான அங்கீகாரம் இருக்கிறது, திடமான அரசாங்கம் இருக்கிறது, பாரதத்திடம் உயிர்ப்பான ஜனநாயகம் உள்ளது, பாரதத்திடம் பலமான நீதி அமைப்பு இருக்கிறது. மேலும் நம் அனைவருக்கும் திசை காட்டும் பாரதத்தின் அரசியல் சட்டம் இருக்கின்றது. மேலும் இப்போது உலகம் நமது இந்த வல்லமைகளை அடையாளம் கண்டு வருகிறது. அந்த வகையிலே 2014 பிறகு உலகம் கிட்டத்தட்ட 40 நாடுகளுடன் நமது FTA ஒப்பந்தம் நடைபெற்று வருகின்றது. நீங்களே பாருங்கள் எத்தனை பெரிய சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. அண்மையில் நடந்த வர்த்தக ஒப்பந்தம் இருக்கிறதே, இது மிகப்பெரிய வாய்ப்பு. ஆகையினாலே சிறப்பாக நான் MSME தெரிவிக்க விரும்புகிறேன், அதாவது நாம் இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிடக்கூடாது. உலகத்தை நாம் சென்றடைய வேண்டும். பாரத உற்பத்தியின் அனைத்து பொருட்களும் உலக சந்தைகளில் சென்றடைய, மேலும் நமது ஜவுளித்துறையாகட்டும், நமது இயந்திரங்களாகட்டும், நமது மருந்துகளாகட்டும், இந்த வாய்ப்பை நழுவவிடக்கூடாது. ஆனால் உலகளாவிய அளவுகோல்கள் அவற்றை தாண்டி நாம் செயல்பட வேண்டும். உலகம் அளிப்பவற்றை விட சிறப்பான தரத்திலே நாம் அளிக்க வேண்டும். உலகம் அளிப்பதை காட்டிலும் விலை மலிவாக நாம் அளிக்க வேண்டும். பஞ்சாபின் லுதியானா தொடங்கி தமிழ்நாட்டின் திருப்பூர் வரை நமது ஜவுளித்துறை உலகை சென்றடைய முடியும். இது மட்டுமல்ல, கேரளம் தொடங்கி குஜராத் வரை, தமிழ்நாடு தொடங்கி வங்காளம், இந்த நமது கடற்கரை பகுதி, நமது மீனவ சகோதர சகோதரிகள் இன்று இந்த FTA காரணமாக நமது பிரான்கள், அதாவது இறால்கள், இதன் ஏற்றுமதிக்கான சாத்தியங்கள் அதிகரித்திருக்கின்றன. நமது கடல் உணவு வகைகள் உலக சந்தைகளில் பெருகும் சாத்தியங்கள் அதிகமாயிருக்கின்றன. மேலும் என்ன விரும்புகிறேன் என்றால், நாம் இந்த சூழலை சாதகமாக்கிக் கொண்டு நாம் முன்னேறும் வகையிலே இந்த பணிகளை ஆற்ற நாம் முயற்சிகளை மேற்கொள்வோம். என் மனம் நிறைய நாட்டு மக்களே, நான் உங்கள் முன்னால் வைத்த பங்களிப்பை இதன் பின்னணியிலே 2047 என்ற இலக்கின் பலமான அஸ்திவாரத்தின் மீது அமைந்திருக்கிறது. 2047 வளர்ந்த பாரதம் என்ற இலக்கு கடந்த 10-12 ஆண்டுகளிலே நாட்டு மக்கள் வெளிப்படுத்திய திறமை, அந்த திறமைகளின் ஒரு அங்கமாகும். அந்த வகையிலே என்னுடைய சகோதர சகோதரிகளே, 104 1/4 கடந்து விட்டது, அடுத்த 4 1/4 நமக்கு மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. நாம் இதை தடைப்பட முடியாது, நமது வேகம் குறைந்திட முடியாது, நமது திசை தீர்மானிக்கப்பட்டு விட்டது, நாம் இதை அடைந்தே ஆக வேண்டும். அந்த வகையிலே நாம் நமது பணிப்பாங்கை மாற்றியாக வேண்டும். நமது பணி கலாச்சாரத்தை மாற்றும் வகையிலே நாம் நமது எண்ணப்பாட்டையும் மாற்ற வேண்டும். நாம் நமது பணியின் வேகத்தையும் மாற்றியாக வேண்டும். இந்த பணி கடந்த 6-7 தசாப்தங்களிலே நடக்கவில்லை. இந்த பணியை நாம் வரவிருக்கின்ற 6-7 ஆண்டுகளிலே செய்தாக வேண்டும். தேசத்தின் இளைஞர் சக்தியின் மீது என்னுடைய அசையாத நம்பிக்கை, என் நாட்டின் இளைஞர்களின் மீது, என் நாட்டின் பெண்கள் சகோதரிகளின் மீது, என் நாட்டின் விவசாயிகளின் மீது, என் தேசத்தின் தொழிலாளர்களின் மீது, அதாவது நாம் நம்மால் இந்த கனவை மெய்யாக்க முடியும் என்று. அந்த வகையிலே நாம் சீர்திருத்த வேகத்தையும் அதிகப்படுத்த வேண்டும். நான் சீர்திருத்தங்கள் பற்றி கூறும்போது, சீர்திருத்தங்கள்

இவை நமக்கு கட்டாயங்கள், வெறும் சீர்திருத்தங்களா? இல்லை, இவை நமக்கு மந்திர சொற்கள். இந்த சீர்திருத்தங்கள் நமது நெஞ்சுறுதிகள். நாம் நெஞ்சுறுதியோடு நாம் சீர்திருத்த விரைவு வண்டியிலே பயணிக்கிறோம். வரவிருக்கின்ற நாட்களிலும் கூட அடுத்த கட்ட சீர்திருத்தங்களை நோக்கி முன்னேற இருக்கின்றோம். அந்த வகையிலே அரசாங்கம், சமூகம், தொழில்துறை, உற்பத்தியாளர்கள், விவசாயிகள் என அனைவருமே தங்களுடைய பாரம்பரிய வழிமுறைகளை சீர்திருத்த வேண்டும். எண்ணப்பாட்டிலே சீர்திருத்தம் வேண்டும். நமது இலக்குகளில் சீர்திருத்தம் வேண்டும். அந்த வகையிலே எனதருமை நாட்டு மக்களே, நாம் தீர்மானமான பாதையில் பயணித்தாக வேண்டும். நான் இன்று அந்த காலமும் நினைவுக்கு வருகிறது. அப்போது தேசம் பாரதத்தின் வல்லமையை சப்த சிந்து என்ற வகையிலே நாம் அறிந்தோம், தெரிந்தோம், புரிந்தோம். இப்போது வளர்ந்த பாரதத்தை உருவாக்க நமக்கு புதிய போக்கு தேவை. இன்று செங்கோட்டையின் மீதிருந்து நான் தேசத்தின் முன்பாக சக்தியின் 7 போக்குகளை அறிவிப்ப செய்கின்றேன். வர இருக்கின்ற 6-7 ஆண்டுகளிலே, கடந்த 5-6 தசாப்தங்களிலே நடக்காததை அந்த 7 போக்குகளால், வல்லமையால், நம் ஆற்றலால் நமது தேசத்திற்கு புதிய உயரம், புதிய வேகத்தை அளிப்போம். புதிய இலக்குகளை எட்டக்கூடிய வல்லமையை அளிப்போம். இதோடு கூடவே தேசத்தின் இளைஞர் சக்தியின் ஆற்றலும் தேச நிர்மாணத்தில் முழுமையாக பயன்படுத்தப்படும். அவர்களின் சக்தி இணைக்கப்படும். வரவிருக்கின்ற நாட்களிலே நான் பேசுகின்ற 7 போக்குகள், இந்த 7 போக்குகளின் முதல் சக்தியானது தயாரிப்பு வல்லமை. எனதருமை நாட்டு மக்களே, நாம் தயாரிப்பு துறையை மிகவும் முன்னெடுத்து செல்ல வேண்டும். மேலும் உற்பத்தியை பெருக்குவதோடு கூடவே நாம் சின்ன சின்ன கருவிகளையும் தயாரிக்க வேண்டும். பெரிய பெரிய பொருட்களையும் தயாரிக்க வேண்டும். மொத்த மதிப்பு சங்கிலியும் நமதாக்க வேண்டும். இதை நாம் கை கொள்ள வேண்டும். நமக்கு உட்கூறுகளும் தேவை. மேலும் நமக்கு ஒட்டுமொத்த தயாரிப்பும் தேவை. பொருட்கள் மொத்தமாகவும் நமக்கு தேவை. வடிவமைப்பு தொடங்கி தயாரிப்பு வரை பாரதம் உலக விநியோக சங்கிலியின் நம்பகமான மையமாக வேண்டும். இதன் பொருட்டு நான் 3 விஷயங்களின் மீது சிறப்பு அழுத்தமளிக்க விரும்புகிறேன். தயாரிப்பு துறையிலே இருக்கும் நமது சகோதர சகோதரிகள், இது அவர்களுக்கு சந்தர்ப்பமாகும். இந்த சந்தர்ப்பத்தை இழந்து விடாதீர்கள். இதன் பொருட்டு நாம் விலை, தரம் மற்றும் அளவு இவற்றின் மீது உலகளாவிய அளவீடுகளுக்கு இணங்க செயல்பட வேண்டும். நமது தொழிற்சாலைகள் போட்டித்தன்மை உடையதாக ஆக வேண்டும். நமது பொருட்கள் பயனாளிகளுக்கு நேசமாக வேண்டும். நமது பேக்கேஜிங் உலகின் மக்களை ஈர்க்கும் வகையிலே இருக்க வேண்டும், கவரும் வகையிலே இருக்க வேண்டும். நமது பூஜ்யம் குறைபாடு உடைய தயாரிப்பானது இதுவே நமது அடையாளமாக ஆக வேண்டும். மேலும் நமது தயாரிப்பாளர்கள், தொழில் முனைவோர் மற்றும் MSEக்கள், அதாவது MSME-க்களிடமும் நான் கூற விரும்புகிறேன், உலக சந்தைகளிலே நமது அடையாளம் நம்பகத்தன்மை மற்றும் தரத்தை சார்ந்தே இருக்க வேண்டும். தரம் விஷயத்திலே எந்த சமரசமும் இருத்தல் கூடாது. அந்த வகையிலே நமது மந்திரம் தரம், தரம், தரம் என்று மட்டுமே இருக்க வேண்டும். இதுவே நமது உலகளாவிய பிராண்ட் ஆகும். எனதருமை நாட்டு மக்களே, இந்த 7 போக்குகளின் 2வது சக்தி விவசாயம் மற்றும் உணவு உற்பத்தி. உணவு பதப்படுத்தல், நாம் இந்த திசையில் முன்னேற வேண்டும். நமது விவசாயிகளுக்கு உலகின் சந்தைகள் திறக்கப்பட்டு விட்டன. FTA காரணமாக மிகப்பெரிய சந்தை கிடைத்து வருகிறது. நாம் சற்றே சிந்திக்க வேண்டும். நாம் அந்த இடத்தை கைப்பற்ற வேண்டும். நாம் வயல்வெளி தொடங்கி ஏற்றுமதி சந்தை வரை பயணிக்க வேண்டும். நமது பாரம்பரிய உணவாகட்டும், சிறுதானியங்களாகட்டும், நமது மசாலாவாகட்டும், நமது பருப்புகளாகட்டும், என்னதான் நம்மிடத்திலே என்னதான் இல்லை கூறுங்கள், இவை உலகளாகிய பிராண்டுகளாக வேண்டும். நமது விவசாயிகள் வேதிப்பொருள் இல்லாத விவசாயத்திற்கு பலம் அளிப்போம். உலகிலே இதற்கான தேவை அதிகரிக்க இருக்கிறது. மேலும் உலக அளவீடுகளுக்கு உட்பட்டு அனைத்து வகையிலும் வெற்றியடையக்கூடிய நமது வேளாண் பொருட்கள் இருக்கும். இதை உலகிற்கு எளிதாக நம்மால் கொண்டு செல்ல முடியும். என்னுடைய 7 போக்குகளின் 3வது சக்தி என்னவென்றால் தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைத்தல். எனதருமை நாட்டு மக்களே, இன்று உலகம் செயற்கை நுண்ணறிவுடையது, குவாண்டம் உடையது, விண்வெளியுடையது,

ரோபோட்டிக்ஸ் உடையது, தரவு மையங்கள் உடையது, முழுமையான ஒரு துறை சிறக்கப்பட்டு விட்டது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் இவையும் கூட கணந்தோறும் நமக்கு சவால்கள் விடுத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே தேசத்தை உலகத்திற்கான சந்தையாக்கக்கூடாது. நாம் புதுமைகள் படத்தலின் மையமாக வேண்டும். நாம் யுபிஐ மற்றும் டிஜிட்டல் பொது கட்டமைப்பிலே நம்மை நாம் நிரூபித்திருக்கிறோம். நம்முடைய சக்தியை அடையாளப்படுத்திவிட்டோம். இப்போது பாரதம் டிஜிட்டல் பொது தொழில்நுட்பங்களை உலகின் அனைத்து இடங்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். பாரதத்தை அடுத்த தலைமுறை தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பத்திற்கு தலைமை தாங்க செய்ய வேண்டும். இந்தியாவில் தயாரான 6G அனைத்து இடங்களையும் சென்றடைய செய்தல் இதுவே நமது இலக்காக வேண்டும். மேலும் இதிலே விரைவு கூட்டப்பட வேண்டும். இதன் பொருட்டு நமது முயற்சி குறைவு விடக்கூடாது. 7 போக்குகளின் 4வது சக்தி என்றால் கதி சக்தி. இந்த கதி சக்தி தேசத்திலே தடையில்லா இணைப்பு திறன் மீதான ஊக்கம். நகரங்களை நாம் அதிவிரைவு ரயில்களால் இணைக்க வேண்டும். நவீன நெடுஞ்சாலைகள் தேவை, உள்நாட்டு நீர்வழிகள் தேவை, விமான நிலையங்கள் தேவை, பல்லடுக்கு தளவாடவியல் அமைப்புகள் தேவை. நாம் துறைமுகங்களை வெறும் பொருட்களை இறக்குதல் ஏற்றுதல் இடங்களாக மட்டுமல்ல, உலக கப்பல்கள் நங்கூரம் பாய்ச்சும் இடங்களாக மட்டுமல்ல, நாம் நமது துறைமுகங்களை துறைமுகம் சார் முன்னேற்றம் வளர்ச்சியை நோக்கிய திசையில் நாம் முன்னேற்ற வேண்டும். நமது 7 போக்குகளின் 5வது சக்தி அதுதான் பாதுகாப்பு சக்தி. நமக்கு பாதுகாப்பு சக்தியின் மகத்துவம் அனைத்து வகைகளிலும் உண்டு. எனதருமை நாட்டு மக்களே, பாதுகாப்பு துறையிலே தற்சார்பு என்பது, இதை பாரதமும் அனுபவித்து விட்டது, உலகமும் பார்த்து விட்டது. இது மிக மிக முக்கியமானது. உலக நாடுகள் அவரவர் குறித்து சிந்திக்கும் போது அப்போது பாரதம் உலகத்தின் சந்தையாக தேங்கிவிட முடியாது. பாதுகாப்பு துறையிலே நாம் தற்சார்பு நிலையை அடைந்தே ஆக வேண்டும். அடுத்த தலைமுறை பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை மேம்படுத்தி உலகத்துக்கே அளிக்கும் நாடாக ஆகும் திசையிலே நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். நாம் ட்ரோன் மற்றும் ட்ரோனை எதிர்கொள்ளும் முறைகளையும் மேம்படுத்த வேண்டும். மேலும் ஹைப்பர்சானிக் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் இவை மீதும் நாம் தலைமை ஏற்க வேண்டும். நண்பர்களே, சைபர் பாதுகாப்பும் கூட அனைத்து இல்லங்களுக்கும் இன்று பிரச்சனையாகி வருகிறது. இதுவும் கூட ஒரு பாதுகாப்பு துறை தான். இதிலே நமது இளைஞர்களின் வல்லமை, இந்த வல்லமையின் பயன்பாட்டை நாம் தேசத்திற்கும் உலகிற்கும் உதவும் வகையிலே செய்ய முடியும். நமது 7 போக்குகளின் 6வது சக்தி பசுமை பொருளாதாரம், நீல பொருளாதாரம். இவையே பசுமை வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறது. நாம் பசுமை ஹைட்ரஜன், புதுப்பிக்கவல்ல எரிசக்தி, எரிசக்தி சேமிப்பு, பசுமை பெயர்ச்சி, பசுமை தயாரிப்பு, பிரம்மாண்ட அளவுகளிலே நாம் கையகப்படுத்த வேண்டும். நாம் உலகினிலே புவி வெப்பமயமாதல் பற்றிய விவாதங்கள் நடக்கும் வேளையிலே நாம் பாதைகளை தேடிக் கொண்டிருக்கிறோம். நாம் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை அளித்து வருகிறோம். மேலும் பாரதம் இந்த பசுமை இயக்கத்தை பெரும் வலுவோடு முன்னெடுத்து செல்கிறது. பாரதத்திடம் நீல பொருளாதாரத்திற்கும் கூட மிகப்பெரிய சந்தர்ப்பம் இருக்கிறது. நம்மிடம் மிகப்பெரிய நீண்ட கரைப்பகுதி இருக்கிறது. நீல பொருளாதாரத்திலே மிகப்பெரிய சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. மீன்வளத்துறை உண்டு, கரைப்பகுதி சுற்றுலாத்துறை, கடல் தொழில்நுட்பம் உண்டு. இப்படி எத்தனையோ துறைகள் இருக்கின்றன. இவற்றிலே நாம் முன்னேற முடியும். என் கனிவான நாட்டு மக்களே, பாரதம் 7 போக்குகள் குறித்து முன்னேறும் வேளையிலே நமது 7வது போக்கென்றால் இது உலகினுக்கு ஒரு விசேஷமான மகத்துவம் உண்டு. அது என்னவென்றால் பாரதத்தின் மின்சக்தி. பாரதத்தின் மின்சக்திக்கு ஒரு பலம் உண்டு. இன்று யோகக்கலையானது மொத்த உலகையுமே பாரதத்தோடு இணைத்து வைத்திருக்கிறது. யோகக்கலை உலகிற்கு சக்தியாக ஆகி வருகிறது. பாரதத்திற்கு நம்பிக்கையான காரணமாக ஆகி வருகிறது. எந்த பாரதத்திடம் வழிபாட்டு மையங்கள் உள்ளதோ, எந்த பாரதத்திடம் ஆயுர்வேதம் உள்ளதோ, எந்த வகையிலே பாரதத்திடம் முழுமையான உடல் நல அமைப்பு முறை உள்ளதோ, இந்தியாவில் குணப்படுத்தல் இயக்கம் இருக்கிறதோ, நாம் உலகத்தினிலே நமது திறமைகளை முன்னெடுத்து செல்ல முடியும். கைவினை பொருளாகட்டும், கலாச்சாரமாகட்டும், திரைப்படங்களாகட்டும், நமது படைப்பாற்றல் உலகாகட்டும், VFX ஆகட்டும், நமது அனிமேஷனோ கேமிங்கோ ஆகட்டும், டிஜிட்டல் உள்ளடக்கமாகட்டும், படைப்புத்திறன் உலகினிலே பாரதம் தனது திறமையை வெளிப்படுத்த முடியும். நாம் இவற்றை உலக அளவிலான திறமை என்ற வகையிலே மேம்படுத்த வேண்டும். இந்த பாரதமானது வேவ்ஸ் மாநாட்டுக்கு மிகப்பெரிய சக்தி அளித்திருக்கிறது. உலகம் மெல்ல மெல்ல பாரதத்தின் இந்த வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சம்மிட் இருக்கிறது, இதற்காக காத்துக்கொண்டிருக்கிறது. இதுவும் கூட பாரதத்தின் மின்சக்தியை, பாரதத்தின் படைப்புத்திறனை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டும். என்னுள்ள நிறைந்த நாட்டு மக்களே, பாரதத்திடம் ஏராளமான வனவளங்கள் இருக்கின்றன. நம்மிடத்திலே 100க்கும் மேற்பட்ட தேசிய பூங்காக்கள் இருக்கின்றன. சாத்தியங்கள்

அதிகம் இருக்கின்றன. ஆனால் அயல் நாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதிலே நாம் பின்தங்கி இருக்கிறோம். நமது மின்சக்தி வாயிலாக நமக்கு ஒரு சந்தர்ப்பம் உலகின் சுற்றுலா பயணிகளை இந்தியாவை நோக்கி ஈர்ப்பதற்கு. நமது வல்லமையால் உலகை நாம் வெல்ல வேண்டும். நாம் இதை செய்தே ஆக வேண்டும், விரைவாக செய்ய வேண்டும். இது மட்டுமல்ல, உலகிலே விளையாட்டுகள் மீதான ஆர்வம் இது மிகப்பெரிய ஈர்ப்பாக வேண்டும். உலகின் மிகப்பெரிய விளையாட்டு நிகழ்ச்சிங்க

உலகின் மிகப்பெரிய விளையாட்டு நிகழ்ச்சி இங்கே நடக்க வேண்டும். கச்சேரி பொருளாதாரம் வளர்ந்து வருகிறது, இளைஞர்களை இது ஈர்க்கின்றது. உலகின் அனைத்து கலைஞர்களும் விரும்புகிறார்கள் பாரதத்தில் ஒருமுறையாவது கச்சேரி செய்ய வேண்டும் என்று. இது மிகப்பெரிய சந்தர்ப்பமாகும். நாம் இதை ஒருங்கிணைக்க அமைப்புகளை உருவாக்க வேண்டும். நண்பர்களே, ஏழு போக்குகளின் இந்த ஏழு சக்திகள் இவை வெறும் ஒரு துறையில் முன்னேற்றத்தை அடைவதற்கல்ல, முழுமையான ஒரு வழிமுறையோடு கூட நாம் தேசத்தை, நாம் தாங்கி இருக்கும் இலக்கை நோக்கி, லட்சியத்தை நோக்கி அதை சென்றடைவதில் முனைப்போடு பணியாற்ற வேண்டும். எனதருமை நாட்டு மக்களே, நான் சில விஷயங்களை கூறினேன், ஆனால் நான் இதை தாண்டியும் சிந்திக்கின்றேன். நான் தேசத்தில் ஒரு விழிப்பினை ஏற்படுத்த விரும்புகிறேன். நான் தேசத்தின் சக்தியை எழுப்பிவிட விரும்புகிறேன். தேசம் என்றால் அது அரசாங்கம் மட்டுமே அல்ல, தேசம் என்றால் அனைத்து குடிமக்களின் இணைவு. ஃபார்ச்சூன் 500 பற்றி நாம் இது குறித்து நிறைய கேள்விப்பட்டு வந்திருக்கிறோம். வரவிருக்கின்ற 10 ஆண்டுகளிலே இந்த ஃபார்ச்சூன் 500 50 பாரத கம்பெனிகள் இந்தியாவுடையதாக ஏன் இருக்கக்கூடாது? இதுவே நமது இலக்காக வேண்டும். இன்று வங்கித்துறை மலர்ந்து வளமாக இருக்கின்றது. உலகின் தலை சிறந்த வங்கிகளிலே பாரதத்தின் வங்கிகள் ஏன் கோலோச்ச முடியாது? பாரதத்தின் வங்கிகளும் கூட உலகின் தலை சிறந்த 5 வங்கிகளிலே ஒன்றாக இருக்க வேண்டும். பாரதத்தின் மருந்தியல் துறை, ஃபார்மா, இந்த திசையிலே நாம் நிறைய பணியாற்றி இருக்கிறோம். ஆனால் காலத்தின் தேவை, உலகின் 5 தலை சிறந்த பார்மா கம்பெனிகளிலே பாரதத்தின் 1-2 கம்பெனிகளின் பெயரும் ஒலிக்க வேண்டும். பாரதம் இதிலே தன்னிடத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். சட்ட கம்பெனிகள், தரச்சான்று கம்பெனிகள் காலத்தின் தேவை இல்லையா? இவற்றின் உலகளாவிய தலைமை நம்மிடம் இருக்க வேண்டும் இல்லையா? திறமை உண்டு, திறன்கள் உண்டு, நமக்கென நீண்ட வரலாறு உண்டு, மொழிகளின் மீது புலமை உண்டு. நாம் உலக அரங்கிலே மிளிர வேண்டும். நமக்கென ஒரு ஆலோசனை நிறுவனம், கணக்கியல் நிறுவனம் உலகின் தலை சிறந்தவற்றில் ஏன் ஒன்றாக இருக்கக்கூடாது? பாரதத்தின் தொழில்நுட்ப நிறுவனங்கள் உலகிலே தலை சிறந்து விளங்க வேண்டும். இதுவே நமது லட்சியமாக வேண்டும். நமக்கே உரித்தான பிராண்ட் இருக்க வேண்டும். இதனிடம் உலகம் ஈர்க்கப்பட வேண்டும். நமது பிராண்ட் நமது தேசத்தின் அடையாளமாக வேண்டும். இது உலகினுக்கு நிறைவான இடமாக வேண்டும். இந்த திசையிலே நாம் பணியாற்ற வேண்டும். இதன் பொருட்டு நான் மாநில அரசுகளிடம் வேண்டிக் கொள்ளுகிறேன், நான் உள்ளாட்சி அலகுகளிடம் கேட்டுக் கொள்ளுகிறேன். பாரத அரசின் பொறுப்பும் கூட இது. நாம் நமது சீர்திருத்த வேகத்தை கூட்ட வேண்டும். நாம் 2047 இலக்கிற்கு ஏற்ப நமது அமைப்புகளை மேம்படுத்த வேண்டும். நாம் கடந்த கால விதிமுறைகளுக்கு ஏற்ப பயணிக்க முடியாது. நாம் வரவிருக்கின்ற காலத்தின் கனவுகளுக்கு ஏற்ப விதிகளை மாற்றியமைக்க வேண்டும். இதை நாம் செய்தோம் என்றால் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நான் நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறேன். இதே பாதையில் எந்த சுணக்கமும் காட்டாமல் நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை எட்டியே தீருவோம். நாம் அனைவரும் இணைந்து இதை மேற்கொள்ள வேண்டும். மத்திய அரசாகட்டும், மாநில அரசுகளாகட்டும், தொழில்துறையாகட்டும், நாம் அனைவருமாக இணைந்து முன்னேறியாக வேண்டும். நாம் தொடர்ந்து சீர்திருத்த வேண்டும். சீர்திருத்தங்களை மேலும் முன்னெடுக்க வேண்டும். நான் முன்னமேயே கூறியிருந்தேன், நாம் சீர்திருத்தங்களை கட்டாயத்தினால் அல்ல, கடப்பாடுடன் செய்கிறோம். இலக்கை எட்ட இதை நாம் செய்கிறோம். எனதருமை நாட்டு மக்களே, நான் வளர்ச்சியடைந்த பாரதம் பற்றி பேசுகையிலே, தேசத்தை விரைவு கதியில் முன்னேற்றுவதை பற்றி பேசுகையிலே, இதன் மிகப்பெரிய பயனாளிகள் யார்? இந்த முயற்சிகளை மிகப்பெரிய அளவில் சாதிப்பவர் யார்? சாதிப்பவர்கள் என்றால் என் தேசத்தின் இளைஞர்கள் தான். அவர்கள் தேசத்தின் இளைஞர் சக்தி தான். வளர்ச்சியடைந்த பாரதம் பயணத்திலே இளைஞர்களின் பங்களிப்பு பெரியது. இது மட்டுமல்ல, வளர்ந்த பாரதத்தின் மிகப்பெரிய பயனாளிகளும் கூட என் தேசத்தின் இளைஞர்கள் தான். அந்த வகையிலே நாம் வளர்ந்த பாரதம் இலக்கினை இளைஞர்களோடு இணைந்து முன்னெடுக்க வேண்டும். இளைஞர்களே, நமது முதன்மையோடு நீங்கள் கைகோர்த்து பயணிக்க வேண்டும். நண்பர்களே, கடந்த 10-12 ஆண்டுகளிலே இந்த திசையிலே நிறைய நடந்திருக்கிறது. ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கப்படி இந்த தேசமெங்கிலும 2.5 லட்சத்திற்கும் அதிகமான ஸ்டார்ட் அப்புகள் பதிவாகி இருக்கின்றன. தேசத்தின் இளைஞர்கள் தாங்கள் வேலை செய்வதோடு பலருக்கு வேலை வாய்ப்புகளை அளிக்கின்றார்கள். 1 லட்சம் கோடி ரூபாய் நூதனங்கள் படைக்க பாரத அரசு அறிவித்திருக்கிறது. நாட்டின் இளைஞர்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் உங்கள் கனவுகளை கொண்டு வாருங்கள். ஆதாரங்களுக்கு குறைவில்லாமல் நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம். 1 லட்சம் கோடி ரூபாய் உங்கள் மனதிற்கும் சிந்தைக்கும் சிறுகுகளை அளிக்கும் பணியை நாங்கள் செய்திருக்கின்றோம். ஆய்வுகளுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். டிஜிட்டல் இந்தியாவின் புதிய மலிவான தரவுகள் இளைஞர்களுக்கு சக்தி அளித்தது. உலகிலே விலை மலிவான தரவு என்றால் அது இந்தியாவில்

தான் தேசத்தின் இளைஞர்கள் அவர்களுக்கு புதிய பலத்தை அளித்திருக்கிறது. திறன்மிகு இந்தியா தேசிய திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். விண்வெளி துறையை நாங்கள் திறந்து விட்டோம். தேசிய ட்ரோன் கொள்கையை உருவாக்கினோம். கேலோ இந்தியா கொள்கையை உருவாக்கினோம். 35 ஆண்டுகளாக இல்லாதிருந்த புதிய கல்வி திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வந்திருக்கிறோம். இதனால் ஆதாயம் நடுத்தட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நண்பர்களே, 2004 முதல் 2014 வரை புள்ளி விவரங்களை நான் அளித்தாக வேண்டும். 2004 முதல் 2014 வரை நமது தேசத்திலே 350 குறைவான பல்கலைக்கழகங்களே இருந்தன. ஆனால் இன்றோ 10-12 ஆண்டுகளுக்கு உள்ளேயோ கிட்டத்தட்ட 650 புதிய பல்கலைக்கழகங்கள் இணைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 1000 நாம் எட்டிக் கொண்டிருக்கிறோம். 14 முன்பாக மருத்துவத் துறையிலே 400 இருக்கைகளே இருந்தன. இன்றோ கிட்டத்தட்ட 850 இருக்கைகள் மருத்துவத் துறையிலே ஆகிவிட்டன. இது மட்டுமல்ல, அயல் நாட்டு பல்கலைக்கழகங்களும் இந்தியாவிலே வரவிருக்கின்றன. பாரதத்திலே அயல் நாட்டு பல்கலைக்கழகங்களின் டிகிரிகள் எனது இளைஞர்களுக்கு கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விட்டன. நமது தேசத்தின் இளைய மனங்கள் சிறுவயது தொடங்கி தொழில்நுட்பத்தின் பால் கவரப்பட இதை நோக்கி பணியாற்றுகிறோம். இந்த வகையிலே நாங்கள் கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட அடல் டிங்கரிங் லேபுகளை சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அளித்திருக்கிறோம். இதனால் அவர்களுக்கு புதுமைகள் படைத்தல் மீது ஆர்வம் ஏற்பட வேண்டும். 12 சிறுவர்களுக்கு என நாங்கள் பல கதவுகளை திறந்திருக்கிறோம். ஸ்டார்ட் அப் விஷயத்தை நீங்களே கூட கவனித்திருக்கலாம். பாரதத்தின் தனியார் ஸ்டார்ட் அப் 28 சராசரி கொண்ட இளைஞர்கள் ஆர்வலர்கள் உலகின் முதல் முயற்சியாக சுயமாக செயற்கை கோள்கள் ராக்கெட்டுகளை ஏவினார்கள். மேலும் ராக்கெட்டை ஏவினார்கள். மிகப்பெரிய பணியாற்றி இருக்கிறார்கள். இன்று சுமார் 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்புகள் பதிவாகி இருக்கின்றன. நாங்கள் கடந்த நாட்களிலே AI இம்பாக்ட் மாநாட்டை நடத்தினோம். செயற்கை நுண்ணறிவின் விரிவாக்கம் வேகமாக வளர்ந்து வருகிறது. செங்கோட்டையிலிருந்து நான் நாட்டின் இளைஞர்களிடம் அறிவிக்க விரும்புகிறேன், நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் வரவிருக்கின்ற ஓராண்டிலே 1 கோடி இளைஞர்களுக்கு AI திறன் மேம்படுத்த பயிற்சி அளிப்பதில் ஈடுபட இருக்கின்றோம். இதனால் நமது தேசத்தின் இளைஞர்கள் AI உலகிலும் கூட தலைமை ஏற்கும் வல்லமையை பெறுவார்கள். நண்பர்களே, உயிரி பொருளாதாரம் பெரியதொரு துறை. ஒரு காலத்தில் 2014 முன்பாக வெறும் 60,000 கோடி ரூபாய் பெறுமானம் உள்ளதாக இருந்தது. ஆனால் நாட்டின் இளைஞர்கள் என்ன அற்புதத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள் பாருங்கள். கொள்கைகள் நேரியதாக இருந்தால், இலக்கு தெளிவாக இருந்தால் தேசத்தின் இளைஞர்கள் சாதனைகளை கண்டிப்பாக படைப்பார்கள். தேசத்தின் இளைய சக்தி தனது வல்லமையை காட்டியது. 14 முன்பாக இருந்த 60,000 கோடி ரூபாய் இன்று இந்த உயிரி பொருளாதாரமானது. இந்த பொருளாதாரம் 20,00,000 கோடி ரூபாய் ஆகிவிட்டது. நண்பர்களே, 2009 காலகட்டம் அது. வெறும் 1.5 லட்சம் மின் வாகனங்கள் நமது தேசத்திலே விற்கப்பட்டன. 1.5 லட்சம், வெறும் 1.5 லட்சம் மின் வாகனங்களே விற்கப்பட்டன. 2009-10 1.5 லட்சம் மின் வாகனங்கள். இந்த 25-26 25 லட்சம் மின் வாகனங்கள். எனதருமை நாட்டு மக்களே, விமானத்துறை கூட எனது இளைஞர்களுக்காக விரைவாக முன்னேறி வருகிறது. புதிய விமான நிலையங்கள், புதிய பாதைகள், புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது. பராமரிப்பு, பழுதுபார்த்தல், இதன் காரணமாகவும் கூட தேசத்திலே பெரிய அளவிலே திறன் உள்ளவர்களுக்கு வேலை கிடைக்கின்றது. இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட விமானங்களை உருவாக்கும் திசையில் வெற்றி கிடைத்திருக்கிறது. இந்தியாவில் தயாரான பாதுகாப்பு போக்குவரத்து விமானம் C-295 தனது வான் பயணத்தை தொடங்கிவிட்டது. வெற்றிகரமான பயணம் இது. இது நாட்டின் இளைஞர்களுக்கு பெரிய சாதனை. நண்பர்களே, ட்ரோன்களும் கூட பெரிய பணியாற்றி இருக்கின்றன. சுவாமித்வ திட்டம் கிராமங்களிலே ட்ரோன்களால் இந்த திட்டம் வெற்றி பெற்று வருகின்றது. சுமார் 3.5 கோடி குடும்பங்களுக்கு சுவாமித்வ திட்டத்தால் ஆதாயங்கள் கிடைத்திருக்கின்றன. இதன் காரணமாக 140 லட்சம் கோடி அளவு சொத்துக்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக வங்கிகளிடமிருந்து கடன் பெற முடிகிறது. மக்கள் தங்கள் வியாபாரத்தை செய்ய முடிகிறது. எனதருமை நண்பர்களே, நம்முடைய மத்திய தட்டு மக்கள் முன்பாக ஒரு மிகப்பெரிய சுமை என்றால் பயிற்சி வகுப்புகள் என்ற சவால். பயிற்சி வகுப்புகளுக்கு பிள்ளைகளை அனுப்பவில்லை என்றால் பெற்றோர்களுக்கு அது ஒரு கௌரவ பிரச்சனையாகிறது. இந்த ஏழை மற்றும் நடுத்தட்டு மக்களின் மீது

கரிசனம் கொள்ளும் வகையிலே அவர்களின் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவை தடுக்க, பிள்ளைகளும் அருகே இருந்து பெற்றோர் அவர்களை கவனித்துக் கொள்ளும் வகையிலே குடும்பங்களுக்கு நிதிச்சுமை ஏற்படாமல் இருக்க, இதன் பொருட்டு நாங்கள் இளைஞர்களுக்காக பல்வேறு தேர்வுகளுக்கான இலவச இணைய வழி பயிற்சிக்கு டிஜிட்டல் பொது கட்டமைப்பு இருக்கிறது. நம்மிடம் சிறப்பான திறமைகள் உண்டு, ஆசிரியர்கள் உண்டு. இந்த ஆதாரங்களை இணைத்து நாங்கள் தேசத்தின் இளைஞர்களுக்கு இலவச பயிற்சி அளிக்க முழுமையானதொரு வலைப்பின்னலை ஏற்படுத்த இருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, நான் எப்போதும் கூறி வந்திருக்கிறேன், விளையாட்டே வளர்ச்சி தரும் என்று. நான் விளையாட்டு வளர்ச்சி பற்றி பேசும்போது, எனதருமை நாட்டு மக்களே, இன்று பாரதம் விளையாட்டு உலகிலே தனது இடத்தை ஏற்படுத்தி வருகிறது. இப்போது வெற்றி மேடையிலே பாரதத்தின் தேசிய கீதம் ஒலிக்கின்றது, பாரதத்தின் ஜனகணமன ஒலிக்கிறது, பாரதத்தின் மூவண்ணக்குடி பறப்பதை காண முடிகிறது. டாப்ஸ் திட்டமானது பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது. கேலோ இந்தியா விளையாட்டுக்கள், பல்கலைக்கழக விளையாட்டுக்கள், பனிக்கால விளையாட்டுக்கள், கடற்கரை விளையாட்டுக்கள், விளையாட்டு கட்டமைப்பு, விளையாட்டு பயிற்சி, விளையாட்டு மருத்துவம், விளையாட்டுக்கான ஊட்டச்சத்து, இந்த அனைத்து விஷயங்களிலும் பாரதம் இப்போது நிபுணத்துவத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது. இளைஞர்களுக்கான புதியதோர் துறை, விளையாட்டு வீரராகவில்லை என்றாலும் ஆதரவு அமைப்பு என்ற மிகப்பெரிய துறை திறக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டு உலகிலே பாரதத்தின் வெளிப்பாடு சிறப்பாக ஆகி வருகிறது. மேலும் நாம் 2036 ஆண்டிலே ஒலிம்பிக்ஸுக்கான புரவலராக ஆக இருக்கிறோம். 2030 ஆண்டிலே காமன்வெல்த் விளையாட்டுகளை பாரதம் நடத்த இருக்கிறது. மேலும் எனது நண்பர்களே, உலகிலே எப்போது ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் நடக்கின்றனவோ வெறும் 40 வகையான விளையாட்டுகள் மட்டுமே இருக்கும். மேலும் சுமார் 325 போட்டிகள் மட்டுமே இருக்கும் ஒலிம்பிக்ஸ். உங்களுக்கு இது வருத்தத்தை அளிக்கலாம் என் நாட்டு மக்களே, என்னுடைய இளைஞர்களே, நான் உங்களுக்கு சவால் விடுக்கிறேன், அறிவுரை விடுக்கிறேன், நான் உங்கள் உதவியை கோருகிறேன். சுமார் 325 போட்டிகளிலே பாரதம் 1/3 பங்கிலே கலந்து கொள்வதே இல்லை. நாம் இடம்பெறுவதே இல்லை, நாம் தகுதி பெறுவதே இல்லை. நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம், 2036 நடக்கும் ஒலிம்பிக்ஸிலே, அது பாரதத்திலே நடக்க விரும்புகிறோம். ஆனால் 2036 எந்த விளையாட்டுகளில் பாரதம் விளையாடுவதில்லையோ, எதிலே பாரதம் தகுதி பெறுவதில்லையோ, எந்த போட்டிகளை பாரதம் பங்கு பெறுவதில்லையோ, அந்த 1/3 நமக்காக காத்திருக்கிறது. பாரதம் இவற்றின் மீது பலமளிக்கும். இதன் பொருட்டு நாங்கள் திறன் தேடலுக்கான இயக்கம் ஒன்றை நடத்த விரும்புகிறோம். நமக்கு 2036 வீரர்கள் தேவை. 5, 10, 15 வயதுடைய இளைய நண்பர்கள், அவர்களின் பால் கவனத்தை, பெண்களின் பால் கவனத்தை செலுத்த வேண்டும். அந்த வகையிலே 5 முதல் 15 வரையிலான குழந்தைகளிடம் விளையாட்டு திறமைகளை கண்டறிய கிராமந்தோறும், நகரந்தோறும், பள்ளிகள் தோறும் திறமைகள் தேடும் வகையிலே இயக்கம் ஒன்று முடுக்கிவிடப்படும். குழந்தைகளின் திறமைகள் ஆராயப்படும். அதன் பிறகு அவர்களுக்கு சிறப்பான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு தேசத்திற்காக விளையாடும் நல்ல வீரர்களாக ஆக்கப்படுவார்கள். எனதருமை இளைஞர்களே, தேசத்தின் முன்பாக, தேசத்தின் இளைஞர்களின் முன்பாக போதைப் பொருள் மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்திருக்கிறது. போதைப் பொருள் இல்லா பாரதம், இது நம் அனைவரின் சமூக பொறுப்பாக வேண்டும். நமது பிரகாசமான எதிர்காலத்திற்காக நமது இளைய சமூகம் பலமாக வேண்டும். நமது இளைஞர்களின் வல்லமை நமது தேசத்திற்கு உதவ வேண்டும். ஆகையால் போதையில்லா பாரதம் கடந்த நாட்களிலே மை பாரத் தன்னார்வலர்கள், நாட்டின் என்ஜிஓக்கள், தேசத்தின் சமூக கலாச்சார அமைப்புகள், தேசத்தின் ஆன்மீக பெரியோர் இணைந்து போதையில்லா பாரதத்துக்கான 100 வார கால நிகழ்ச்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். 100 வாரங்களுக்கு இந்த இயக்கம் நடைபெறும். நான் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்களும் கூட இந்த இயக்கத்தில் பங்கு பெறுங்கள். நீங்கள் இதோடு இணையுங்கள். மேலும் தேசத்தின் போதையில்லா பாரதம் என்ற கனவை நிறைவேற்ற நீங்களும் முன்னே வாருங்கள். எனதருமை நாட்டு மக்களே, 21ஆம் நூற்றாண்டிலே பல 10 ஆண்டுகள் பழமையான சவால்கள், இவற்றுக்கு முடிவு கட்டுவது முக்கியமானது. நக்சல்வாதம், மாவோவாதம் லட்சக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கையை அழித்துவிட்டது. பல தாய்மார்களுடைய பிரகாசமான இளைஞர்களை

குலைத்து போட்டு விட்டது, நாசமாக்கி விட்டது. தாய் தந்தையரின் கனவுகளை பொடி பொடியாக்கி விட்டது. இந்த நக்சல் பயங்கரவாதம் 40 ஆண்டுகளாக இந்தியாவின் கணிசமான பகுதியிலே கணிசமான மக்களை மிதித்து வந்தது, துப்பாக்கி முனையில் அமுக்கி வைத்திருந்தது, அரசியல் சட்டத்தை கேலி பொருளாக்கி இருந்தது. மேலும் நாட்டின் சாமானியர்களின் பாதுகாப்பிலே 3500க்கும் மேற்பட்ட நமது காவல்துறையினர், பாதுகாப்பு படைகளின் வீரர்கள் உயிர் தியாகம் செய்ய நேர்ந்தது. போரிலே இறக்கும் வீரர்களை விட அதிகமாகவே நமது காவல்துறை வீரர்கள் உயிரை பணயம் வைக்க நேர்ந்தது. அப்போதுதான் நாட்டின் சாமானியர்கள் நிம்மதியாக இருக்க முடிந்தது. இந்த நக்சல் பயங்கரவாதம் பூமியிலே இரத்த வெள்ளத்தை பாய்ச்சியது. 2014 நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பளித்த போது அன்றே நாங்கள் உறுதி பூண்டோம், நாங்கள் தேசத்தை நக்சல் பயங்கரவாதத்திலிருந்து விடுதலை அளிப்போம் என்று. இன்று எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அதாவது இந்த நக்சலி மாவோவாத வன்முறை இறுதி மூச்சை விடக்கூட அதனிடத்திலே சக்தி இல்லை. முழுமையாக அதற்கு முடிவு கட்ட இருக்கிறோம். எங்கே ஒரு காலத்திலே நக்சல்வாதிகளின் தோட்டாக்கள் பறந்தனவோ, எங்கே ஒரு காலத்திலே நிலம் சிவப்பாக இருந்ததோ, இன்று அதே நக்சல் பகுதியிலே, அதே பகுதிகளிலே நக்சல்வாதிகள் இல்லாத காரணத்தாலே வளர்ச்சி, நம்பிக்கை மற்றும் முயற்சியின் மூவண்ணம் பட்டொளி வீசி பறக்கின்றது. எனதருமை நாட்டு மக்களே, ஆனால் இந்த சவாலை நாம் குறைவாக மதிப்பிட்டு விடக்கூடாது. இந்த சவாலிடம் நாம் மேலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பல ஆண்டுகளாக தேசத்தின் அதிகாரத்திலே மாவோவாதி சிந்தனையாளர்கள் அமர்ந்து அட்டகாசம் செய்து கொண்டிருந்தார்கள். அரசு குழுக்களில் ஆலோசகர்களாகவும் கூட இந்த மாவோவாதி சிந்தனையாளர்கள் கொள்கைகளை பாதித்தார்கள். எனதருமை நாட்டு மக்களே, காடுகளிலே வனங்களிலே நாம் ஆயுதமேந்திய நக்சலைட்டுகளை ஒழித்து கட்டுவதிலே, அந்த சங்கடத்திலிருந்து தேசத்தை விடுவிப்பதில் வெற்றி கிடைத்தது. ஆனால் ஆயுதமேந்திய நக்சல்கள் என்னவோ சென்றாலும் நக்சல் சிந்தனையாளர்கள், இந்த நக்சல் சிந்தனையாளர்கள் வாய்ப்புக்காக காத்திருக்கின்றார்கள். வன்முறை, அராஜகம் என்ற பாதையை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். சமுதாயத்தை தவறான பாதையிலே பிடித்து தள்ள வகை வகையான சூழ்ச்சிகளை புனைகின்றார்கள். இந்த நக்சல் சிந்தனையாளர்களை அடையாளம் காண வேண்டும். இந்த நக்சல் சிந்தனையாளர்களை தனிமைப்படுத்த வேண்டும். மேலும் தேசத்தை வளர்ந்த பாரதமாக ஆக்கும் திசையிலே நாட்டின் இளைஞர்களை ஒருங்கிணைக்க வேண்டும். என் கனிவு நிறை நாட்டு மக்களே, பாதுகாப்பான பாரதத்தை ஏற்படுத்துவது நம் அனைவரின் பொறுப்பாகும். சவால் எல்லைக்கு உள்ளே இருந்தாலும் அல்லது எல்லைக்கு அப்பாலே பாரதம் அனைத்து சூழ்நிலைகளுக்கும் தயாராக இருக்கின்றது. இந்த போரின் போக்கே மாறிவிட்டது. போர் எல்லை பகுதியில் நடக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. இன்று போர் நாட்டுக்கு உள்ளே எண்ணெய் சுத்திகரிப்பு இலக்காக இருக்கலாம், வங்கித்துறை இலக்காகலாம், தரவு மையங்கள் இலக்காகலாம், ஒரு வகையிலே புது வகையான போர். இதில் கட்டமைப்பு தகர்க்கப்படும், ஆலைகள் தகர்க்கப்படும். நாங்கள் மிஷன் சுதர்சன் சக்கரம் குறித்து கடந்த ஆண்டு அறிவித்தோம். விரைவுகதியில் இது தொடர்பாக பணிகள் நடக்கின்றன. இன்று பாதுகாப்புத் துறையில் ஏற்றுமதி 50% அதிகரித்திருக்கிறது. சுமார் 100 நாடுகளில் நமது ஆயுதங்கள் சென்றடைகின்றன. உலகரங்கிலே பாரதத்தின் புகழ் மெல்ல மெல்ல அதிகரித்து வருகிறது. மாறி வரும் காலத்திலே நாம் ஆயுதங்கள் மீதும் செயலாற்ற வேண்டும். பாதுகாப்பு படைகளின் வல்லமையை அதிகரிக்க வேண்டும். ஆனால் இதோடு கூடவே குடிமக்களையும் தயார்படுத்த வேண்டும். கடந்த 100 ஆண்டின் போர்களை ஒட்டி சிவில் பாதுகாப்பு முறைகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன. அவை காலாவதியாகிவிட்டன. ஆகையால் இன்று செங்கோட்டையிலிருந்து அறிவிக்கின்றேன், அதாவது நாங்கள் வரவிருக்கின்ற நாட்களிலே சிவில் பாதுகாப்பு தொடர்பான உயிர்ப்புடைய வலைப்பின்னலை அமைப்போம். நவீனமான அமைப்புகளை அவர்களுக்கு அறிமுகம் செய்வோம். நவீன சங்கடங்கள் தொடர்பாக மக்களை பாதுகாக்கும் வழிமுறைகள் தொடர்பான மிகப்பெரிய தன்னார்வலர் படை, சிவில் பாதுகாப்பிற்கு நவீனமான சவால்களை எதிர்கொள்ளும் வகையிலே படைக்க இருக்கிறோம். எனதருமை நாட்டு மக்களே, தேச நிர்மாணத்திலே இன்று நமது சகோதரிகள் பெண்களுடைய பங்கு நம் அனைவருக்கும் மிகப்பெரிய கருத்தூக்கமாக அமைந்திருக்கிறது. போர் விமானமாகட்டும்,

பயணிகள் விமானமாகட்டும், நமது பெண்கள் முன்னணி வகிக்கிறார்கள். விளையாட்டு மைதானமாகட்டும், நமது பெண்கள் முன்னணியில் மின்னுகிறார்கள். ஸ்டெம் கல்வியிலே இடம்பெறும் செயல்முறையாகட்டும், அதிக அளவில் நமது பெண்கள் இடம் பிடிக்கிறார்கள். இன்று படையிலும் கூட NDAவிலிருந்து வெளிப்படும் பெண்கள் மிகுந்த பெருமிதத்தோடு நாட்டின் படைக்கு தலைமையேற்கும் வல்லமையை வெளிப்படுத்துகின்றார்கள். பெண்களின் வல்லமை என்ன தெரியுமா? கடந்த நாட்களில் சாணத்திலே ஒரு குறை கடத்தி ஆலைக்கு சென்றேன். அங்கே நாட்டின் பல்வேறு இடங்களிலிருந்து வந்த பழங்குடி பெண்கள் வேலை பார்த்து வந்தார்கள். பாஸ்போர்ட் என்றால் என்ன என்று கூட தெரியாத இடங்களிலிருந்து வந்திருந்தார்கள். அந்த பெண்கள் அயல் நாடுகளுக்கு சென்று பயின்று வந்தார்கள். இன்றோ சிப் உருவாக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நான் அவர்களுடைய தன்னம்பிக்கையை பார்த்தேன். உண்மையிலேயே நான் கவரப்பட்டேன். இன்று 3 கோடி பெண்களுக்கு லட்சாதிபதி தீதியாகும் இலக்கை நிர்ணயித்தோம். அதை கடந்து விட்டார்கள். இப்போது நாம் 6 கோடி லட்சாதிபதி தீதி என்ற இலக்கை நோக்கி முன்னேறி வருகின்றோம். 3 கோடி புதிய லட்சாதிபதி தீதிக்கள் என்றால் ஊரக பொருளாதாரத்தில் பெரிய மாற்றம் தாய்மை சக்தியால் வரவிருக்கின்றது. என் இதயம் நிறை நாட்டு மக்களே, இன்று பஞ்சாயத்தாகட்டும் நகராட்சியாகட்டும் மாநகராட்சியாகட்டும் அதிக அளவிலே நமது பெண்கள் மக்கள் பிரதிநிதிகளாக தேசத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டு வருகின்றார்கள். திறமையான தலைமையை வழங்கியிருக்கிறார்கள். இதை கவனத்திலே கொண்டு நாங்கள் நாடாளுமன்றத்திலே பெண் சக்திக்கு கௌரவம் அளிக்கும் மசோதாவை நிறைவேற்றினோம். ஆனால் ஏதோ காரணத்தினாலே அரசியல் போர்க்களத்திலே கடந்த 40 ஆண்டுகளாகவே இந்த கனவு எப்போதுமே அரசியல் போரில் களபலியாகி வந்தது. நான் நாட்டின் அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் இன்று செங்கோட்டையிலிருந்து தேசிய கொடியின் நிழலிலே நின்று கொண்டு உங்களிடம் கேட்டுக் கொள்ளுகிறேன், வேண்டிக் கொள்ளுகின்றேன், வாருங்கள், பெண்களின் வல்லமையை போற்றுவோராக ஆகுங்கள். பெண்களின் கௌரவத்தை காப்போராக வாருங்கள். மிகவும் விரைவாக நமது தாய்மார்கள் சகோதரிகளுக்கு 33% சட்டப்பேரவைகள் மக்களவையிலே பிரதிநிதித்துவம் கிடைக்கவும் பாரதத்தின் கொள்கை வடிவமைப்பில் பங்களிப்பை அளிக்கவும் காலத்தின் தேவையாகிறது. அனைத்து அரசியல் கட்சிகளிடத்திலும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறேன், வாருங்கள், பெண்கள் இடஒதுக்கீடு, பெண்கள் கௌரவத்திலே நீங்களும் இணையுங்கள். உங்களுக்கும் பெருமை உண்டு. ஆனால் எனது தாய்மார்கள் பெண்களுக்கு அவர்களின் உரிமையை தாருங்கள். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சி அடைந்த பாரத கனவு எப்போது நிறைவாகும் என்றால் வளர்ச்சி கடைசி மனிதன் வரை செல்லும் போதுதான். 2014 முன்பாக வெறும் 25 கோடி நபர்களிடம் மட்டுமே சமூக பாதுகாப்புக்கான கவசம் இருந்தது. வெறும் 25 கோடி மட்டுமே. நண்பர்களே, கடந்த 5-7 தசாப்தங்களிலே வெறும் 25 கோடி. நாங்கள் ஒரே 10 ஆண்டுக்குள்ளாக 100 கோடி நாட்டு மக்களுக்கு சமூக பாதுகாப்பு கவசத்தை அளித்திருக்கிறோம். ஆயுஷ்மான் பாரதம் திட்டப்படி 70 வயது முதியவருக்கு இன்று 5 லட்சம் வரையிலான இலவச மருந்துக்கான அமைப்பு இருக்கிறது. கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு இதனால் பலன் கிடைத்திருக்கிறது. மேலும் இந்த ஆயுஷ்மான் அட்டை காரணத்தால் 2 லட்சம் கோடி ரூபாய் மருந்துகள் அறுவை சிகிச்சைக்கு இடையே ஆகும் செலவினம் என் குடும்பங்களுக்கு சேமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஏழைகள், மத்திய தட்டு குடும்பங்கள், அவர்களுக்கு பெரிய ஆசுவாசம். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இன்று ஒரு விஷயத்தில் எனக்கு உங்கள் உதவி தேவை. நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு உதவியை கோருகிறேன். அனைத்து இளைஞர்களிடமும் நான் வேண்டுகிறேன், நீங்கள் இதற்கு தலைமையேற்க வேண்டும். உங்களுடைய 1 அல்லது 2 மணி நேரம் தேசத்திற்கு பெரிய சக்தியை அளிக்க இருக்கின்றது. 1-2 மணி நேரத்தில் நான் தேசத்திற்கு என்ன செய்து விட முடியும் என்று தோன்றலாம். நான் கூறுகிறேன், நீங்கள் பெரிய சக்தியாக இருக்கிறீர்கள். ஆகையால் ஒவ்வொரு வீட்டிலும் சூழல் அமைய வேண்டும். இப்போது தேசத்திலே மக்கட்தொகை கணக்கெடுப்பு பணி நடக்கின்றது. சென்சஸ் நடக்கிறது, எண்ணிக்கை நடந்து வருகிறது. மேலும் எண்ணிக்கை வெறும் புள்ளி விவரங்களாலாவதில்லை. இதை நுணுகி ஆய்ந்து கொள்கைகள் வடிவமைக்கப்படும், திட்டங்கள் உருவாகும், தேசம் முன்னேற வரையறைகளை ஏற்படுத்துகிறது. அந்த வகையிலே துல்லியமான தகவல் தெரிதல் முக்கியமானது. சில வேளைகளிலே அரசு தரப்பிலிருந்து பிரதிநிதிகள் வருவார்கள், அவசரத்தில்

0: இருப்பார்கள். பெயர்கள் எழுதுவதிலே தவறுகள் அவர்கள் செய்யலாம். இதன் காரணமாக முடிவிலே விளைவுகள் சரியாக கிடைப்பதில் சங்கடம் உண்டாகிறது. இப்போது தொழில்நுட்பம் இருக்கிறது. இந்த முறை தீர்மானம் செய்திருக்கிறோம், நீங்களே கூட கணக்கெடுப்பிலே உங்கள் தகவல்களை மொபைல் பேசியிலே நிரப்பி அளிக்கலாம். பிறகு அரசு அலுவலர் வருவார், பிரதிநிதிக்கு வருவார், கலந்து பேசுவார். ஆனால் நீங்கள் குடும்பத்தினர் அனைவரும் அமர்ந்திருந்து டிஜிட்டல் முறையிலே உங்கள் தகவல்களை நிரப்பினீர்கள் என்று சொன்னால், நுணுக்கமான வகையிலே பெயர்களே தவறுகள் செய்யாமல், தகவல்களிலே தவறேதும் செய்யாமல் எத்தனை செம்மையாக தகவல்களை அளிக்கிறீர்களோ தேசத்தை முன்னேற்றி செல்ல பேருதவியாக இது இருக்கும். அந்த வகையிலே நான் நாட்டின் இளைஞர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தவர்களை அமரச் செய்து படிவத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முதலில் காகிதத்திலே படிவத்தை நிரப்புங்கள், தவறு இருந்தால் திருத்துங்கள். அதன் பிறகு தொழில்நுட்ப ரீதியாக டிஜிட்டல் ரீதியாக தரவேற்றுங்கள். தேசத்தின் மிகப்பெரிய பணி நிறைவேறும். தேசத்தின் நேரமும் சக்தியும் சரியான பணிக்கு உதவிகரமாக இருக்கும். ஆகையால் நாட்டின் இளைஞர்களிடம் இந்த கணக்கெடுப்பு பணியிலே ஆக்கப்பூர்வமாக இணைந்து கொள்ள நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன். எனதருமை நாட்டு மக்களே, நான் செங்கோட்டையிலிருந்து 5 உறுதிப்பாடுகள் குறித்து பேசியிருந்தேன். இந்த 5 உறுதிப்பாடுகள் தேசத்தை தன்னுடைய சுய கௌரவத்தை நோக்கி முன்னேற்றிச் செல்ல, லட்சியங்களை எட்டும் வல்லமையோடு முன்னேற்றக்கூடிய ஒரு பெரிய ஆசுவாசத்தை அளித்திருக்கிறது. அடிமைத்தன மனோபாவத்தை நாம் தொடர்ந்து அழித்து வர வேண்டும். எந்த பாரதத்தின் கனவு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கண்டாரோ, பாபா சாஹேப் அம்பேத்கர் கண்டாரோ, பண்டித நேரு கண்டாரோ, சர்தார் பட்டேல், பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குரு பார்த்தார்களோ, டாக்டர் ஷாமா பிரசாத் முகர்ஜி கண்டாரோ, பகவான் பிர்சா முண்டா கண்டாரோ, ஜோதிபா புலே கண்டாரோ, அவர்கள் அனைவரிடமும் உத்வேகம் பெற்று நாம் முன்னேறிச் செல்வோம். வாருங்கள், இந்த உறுதிப்பாட்டை மீளுரைப்போம். தன்னலத்தை விட தேச நலனே பெரியது. தன்னலத்தை விட தேச நலனே பெரியது. மேலும் கடமை மட்டுமே நமது அடையாளமாகட்டும். நான் நாட்டு மக்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்ளுகிறேன், காலம் நம்முடையது. சந்தர்ப்பம் நம்முடையது, உறுதிப்பாடு நம்முடையது. வாருங்கள், கனவுகளை உறுதிப்பாடுகளாக்குவோம், உறுதிப்பாடுகளை வல்லமைகளாக்குவோம், மேலும் வல்லமைகளை வெற்றிகளாக மாற்றிக் காட்டுவோம். வாருங்கள், ஒவ்வொரு படியையும் வளர்ச்சி படியாக்குவோம். ஒன்றிணைந்து நாம் பயணிப்போம், மனம் ஒன்றுபட்டு பாடுபடுவோம், லட்சிய பாதையில் சேருவோம். ஒரு தீபத்தால் 1000 தீபங்களை நாம் ஏற்றுவோம். வாருங்கள், இணைந்து நாம் வளர்ந்த பாரதம் படைப்போம். இந்த ஒரு விருப்பத்தோடு இந்த மங்களமான வேளையிலே உங்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்கள். என்னுடன் இணைந்து கூறுங்கள்,
1: பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். பகவத் பகவத் தன்யவாத்.

0: 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி இன்று காலை புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தினை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

நேரம் 10:43. ஆகாஷ்வாணி நேர்கள் 100.1 FM கோல்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தேசபக்தி பாடல் கேட்கலாம்.

0: Originally aired at 6:30 p.m.
1: நேரம் 11:39:30 நொடிகள். நேர்கள் 100.1 FM கோல்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் திரைகாணம். இதில் ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர்கள் TM சவுந்தரராஜன், P சுசீலா.
2: கண்ணே கண்ணே.

0: திரைக்கானத்தின் நிறைவாக தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடிய பாடல்.
1: தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில். இதில் காதலா காதலா அன்புள்ள காதலுக்கு திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்கிறது. முதலில் காதலா காதலா திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் இரவின் மடியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை காதலா காதலா திரைப்படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டீர்கள். இனி அன்புள்ள காதலுக்கு திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.
2: ஞாபகம் இருக்குதா?

0: 3-1 in a Group D match of the FIH Hockey World Cup in Amstelveen, Netherlands yesterday. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை. இதில் வியட்நாம் வீடு, ராமன் எத்தனை ராமனடி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்கிறது. முதலில் வியட்நாம் வீடு திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: எட்டாம் கிளாஸ் படிக்கும் போது பருவம் வந்தது. நீங்க பத்தாம் கிளாஸ் பிடிக்கும் போது நரை விழுந்தது.
1: அங்க போய்
0: குமரி வயசும் கிழவி உடம்பும் கூட வந்தது எப்படியோ, அதில் சுணல் வந்தது எப்படியோ.
1: குமரி வயசும் கிழ

குட்டிகள் பதினாலு முழத்தே விட்டிகளா காட்டுக்கூரத்தில் பார்த்து பழகிய நாட்டுக்கூரத்தில் குட்டிகள பதினாலு முழத்தே

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இதுவரை வியட்நாம் வீடு திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி ராமன் எத்தனை ராமனடி திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ராமன் எத்தனை ராமன் அடி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி கண்காட்சி திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

தூய ஒளி வீசும் தெய்வ திருச்சபையில் பாவராக தாளமுடல் தோன்றியதும் பரத

தாங்குடலின் பின் இசை கேட்டு பூமகள் ராதை தன்னை மறந்தாள். புன்னகை சிந்தும் கண்ணனை தேடி அன்னம் போலே பொன்னடி வைத்தாள். பொங்கும் நினைவுகள் ஏக்கம் தந்திட தன்னந்தனியே மங்கை நடந்தாள்.

வெண்ணிலவை குடைபிடித்து வீசு தென்றல் தேர் ஏறி மென்குயில்தான் இசைமுழங்க மீன் வரைந்த கொடியசைய கண்கவரும் பேரழகி கனகமணி பொற்பாவை அன்னநடை ரவியுடனே அழகுமதன் வில்லேந்தி கண்முல்லை தாமரை மா தனி நீளம் அசோகமெனும் வண்ணமலர் கனை தொடுத்தான் வையமெல்லாம் வாழ்கவென்றே.

0: கொஞ்சம் மேனும் வஞ்சகம் இல்லே, எங்க நெஞ்சுக்குள்ள கொஞ்சம் மேனும் வஞ்சகம் இல்லே.
1: சாமி காடை பிடிப்போம், கௌதாரி பிடிப்போம், காக்கா பிடிக்க மாட்டோம், யாரையும் காக்கா பிடிக்க மாட்டோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நெஞ்சம் மறவாத இனிய பாடல்களின் அணிவகுப்பாய் வலம் வர காத்திருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் 3 படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறோம். துவக்கமாக வறுமையின் நிறம் சிவப்பு படங் பாடல்கள் ஒலிக்க இருக்கும். இப்பாடலை பாடியிருப்பவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

நேயர்களே, இதுவரை நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் வறுமையின் நிறம் சிவப்பு படப்பாடல்களை ரசித்தோம். இனி நாம் கேட்டு ரசிக்க இருக்கும் பாடல்களின் படம் உல்லாச பறவைகள். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் இந்த பாடல்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:42:40. நேர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை. வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் FM Gold 100.1. நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் உல்லாச பறவைகள் படப்பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இனி S. ஜானகி பாடியுள்ள பாடல்.

உல்லாச பறவைகள் படப்பாடல்களை கேட்டு ரசித்தோம். இனி நாம் கேட்டு ரசிக்க இருக்கும் பாடலின் படம் வசந்த அழைப்புகள். எஸ் ஜானகி குழுவினர் குரல்களில் இந்த பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: ஆம் நேர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சென்னை வானொலியின் FM கோல்டு 100.1. FM கோல்டு வழங்குகிறது இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் பண்டிட் குமார் கந்தர்வா அவர்களின் பாட்டு கேட்கலாம். வசந்த் அக்ரேகர் அவர்கள் தப்லா, ஜினி ஜினி பினி, கபீர் நிர்குணி பஜன்ஸ்,

நேர்களே, இனியராகும் நிகழ்ச்சியில் இதுவரை பண்டிட் குமார் கந்தர்வா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். வசந்த் அக்ரேகர் அவர்கள் தபலா. நேரம் 3:21. நிகழ்ச்சியில் இனி சம்பு பிரசாத் போவார் அவர்களின் பாட்டு ராக் சுத்து கல்யாண் தர்பாரி.

பமா கரே கமா கரே கரே சாரி வானே தசாரே தாக கரே சாரி பமா கரே கமா கரே கரே சாரி வானே தசாரே தாக தாரே சாரி தபா தசாரே பாக கரே சாரி.

சாமகரே சனி சரி தானி சாரே கனி தானி சாரே கனி தானி ககரே ரே சனி தானி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் தாம்பரம் ஜி சண்முகம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்க இருக்கிறோம். தூசி எம் குமரன் அவர்கள் தவிர நிகழ்ச்சிக்கு துவக்கமாக ஸ்ரீ ராஜமாதங்கி ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றிய சுத்ததன்யாசி ராகவர்ணம் ஆதிதாளம்.

நேரம் 4:29. நேர்களே, பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தாம்பரம் ஜி சண்முகம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தூசி எம் குமரன் அவர்கள் தவில் நிகழ்ச்சியில் இனி அருள்வாய் அங்கையர் கண்ணி, எம் தண்டபாணி தேசிகர் இயற்றியது, தர்மவதி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: புலர்கின்ற இந்த இனிய காலை பொழுதில் எஃப்எம் கோல்டு வழங்குகிறது புலரும் பொழுது. திரை இசையில் இறைப்பாடல்களை தாங்கி வலம் வரும் இந்த நிகழ்ச்சிக்கு துவக்கமாக அனிருத் ரவிச்சந்தர், விஷால் தத்லானி குரல்களில் வேதாளம் படப்பாடல்.

எம் எல் வசந்தகுமாரே குரலில் நாம் ரசித்தது சாவித்ரி படப்பாடல். நல்லத்தம்பி படப்பாடலை ரசித்தோம். இனி ரசிக்க இருக்கிறோம் சாவித்ரி படத்திலிருந்து பாடல். எம் எஸ் சுப்புலட்சுமி, ராதா விஸ்வநாதன் குரல்களில்.